நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதிய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கௌரி மனோகரி.

0: இதுவரை வலம் வந்தது கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 2 குறட்பா.

ஒருவர் எதையேனும் விரும்ப வேண்டுமென்றால் பிறவாமை என்பதை விரும்ப வேண்டும். அந்த நிலை அவா இல்லாத நிலையை விரும்பினால் வரும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர். ஏழு மணிக்கு மலரும் காலை மலர். இதில் இளையோருக்கு பெண்களும் தற்காப்பும் உடற்திறன் பயிற்றுநர் பி மதுமிதா அவர்கள் வழங்கும் தகவல்களுடன் வரும். தொடர்ந்து செய்திச் செய்திகள். திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நீரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும். தொழில் முனைவோர் தொழில் ஆலோசகர் டி ராஜமணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி. பத்து மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். உன்னாலே உன்னாலே, பம்மல் கே சம்பந்தம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மாங்கையர் உலகம். இதில் இன்று முந்திக்கிறது உங்கள்ல யாரு. 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று ஆங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் எம் அஞ்சம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள்.

0: மூன்று மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நீரலையாக. நான்கு மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாதிரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் தொடரும். 5 பொன்மாலை, 6 அறவாரம், 6:15 உணவி மருந்து வழங்குகிறார் திருச்சி சித மருத்துவர் கி மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 வரும் இலக்கிய பேழையில் இன்று எல்லைகளை கடந்த எழுத்தாளர் அம்பை உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் இன்று காலை மணி 10:45 கேட்கலாம். 7:25 உழவர் உலகத்தில் லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள். தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி சி கற்பகம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 8:05 இரவு இசை இனிமை, 9:05 இனியராகும், 10 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசையில் ஐஸ்வர்யா மாதவன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். 12:10 சங்கீத சாரலில் திருச்சி என் நடராஜன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:00 திருநெல்வேலி மாவட்ட செய்திமடல், 10 அரங்கிசையில் இடும்பாவனம் பி பாலசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மிருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை ஜீரோ ஹில் எனும் இரகசியமான இடம். 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலக குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் செதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்புத் தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓப்பன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E=mc² எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓப்பன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ அம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓப்பன்ஹைமர் ஓலமிட்டார். 2nd உலகப் போரின் விளைவாக அணுக்கதிர் வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓப்பன்ஹைமர் அணுக்குண்டையும் அணுக்கதிர் வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓப்பன்ஹைமரின் நண்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம் என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன், ஓப்பன்ஹைமருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன், மனித குல பிரச்சனைகளின் தீர்வு

0: ஒத்துக்கொண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவமேதை பெர்ட்ரன் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓப்பன்ஹெய்மர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக உலக அமைதி, உன்னத மனிதநேயம், புதியன புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபல். இயற்பியல் வேதியியல் கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓப்பன்ஹெய்மர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆல்ஃபிரட் நொபல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு, தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுரவும் தீரா இடும்பை தரும் எனும் 3 குரட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: நமது கவனம் தீர்வுகளின் மீது இருக்க வேண்டும், பிரச்சனைகளின் மீது அல்ல. நமது நினைவுகள் நிறைகளின் மீது இருக்க வேண்டும், குறைகளின் மீது அல்ல. நமது செயல் தடைகளை உடைக்கும் வழிகளை கண்டறிய வேண்டும், தடைகளை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதற்கு அல்ல. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகளும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

இறைமடம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நாம் இன்னும் பார்த்திடாத பல விஷயங்களில் கடவுள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஒரு விஷயம் நடக்கவில்லை என்பதற்காக அது நடக்கப் போவதில்லை என்று அர்த்தமல்ல. சில ஆசீர்வாதங்களுக்கு நேரம் எடுக்கும், சில அற்புதங்களுக்கு பொறுமை தேவைப்படும், அவ்வளவுதான். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் மதுரை என்னும் முகமது குரலில்.

நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவது என்பது கடினம்தான். அப்படி எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக காலத்தின்படி எதை செய்தால் நமக்கு நன்மையோ அதை மட்டும் சிந்தித்து செயல்பட்டால் போதுமானது. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதுவான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் பி எஸ் சசிரேகா குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி லால்குடி கள்ளக்குடி மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்றிரவு 8 மணிக்கு பல்லக்கு. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, இரவு 7 மணிக்கு பூதவாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று காலை காப்பு களைதல். ஆனந்தராகத்தில் நிறைவாக வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. எந்த ஒரு மனிதரும் தனக்கான இலக்கு இதுதான் என்பதை உணர்ந்து அதை நோக்கிய பயணத்தில் உறுதியாக நடைபோட்டால் மட்டுமே இலக்கினை அடைய முடியும். அதேபோல் செய்யும் வேளையில் முழு ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் இருந்துவிட்டால் கடிகாரத்தை கண்கள் நோக்காது. படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல் வேலை கிடைத்தாலும் மன அமைதிக்கும் மன திருப்திக்காகவும் பிடித்த வேலையை செய்யும் இளைஞர்கள், அதுவும் விவசாயம், விவசாய சார்பு தொழிலில் கால்தடம் பதிக்கின்றனர் இளைஞர்கள். அந்த வகையில் இன்றைய இளம் உழவர் மெத்த படித்தவர், ஆனால் ஆடு வளர்ப்பில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். இதோ இவரின் அனுபவங்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
2: இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதையில நாம சந்திக்க இருக்கிறவர் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை சார்ந்த ஹச் சிவனேஷ் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கங்க.
3: வணக்கம்
2: சிவனேஷ். நீங்க படிச்சதெல்லாம் செயின்ட் ஜான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிக்கிறீங்க திருச்சியில, பிறகு ஜமால் முகமது கல்லூரியில இளங்கலை படிக்கிறீங்க பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் தொடர்ந்து ஹைதராபாத் சென்னை போன்ற நகரங்களில் மென்பொருள் துறையில வேலை பார்க்குறீங்க. கல்வியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயர்தர கல்வி கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த உயர்தர கல்வியை விட்டுட்டு விவசாயத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு எந்த இடத்துல நினைச்சீங்க?
3: இல்லை, இதிலெல்லாம் வந்து நான் நினைச்ச மாதிரி பீஸ்ஃபுல்லாக என்னோட இருக்க முடியல. எதில் பார்த்தாலும் இந்த என்னோட ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜாலியாக இருக்கேன், என்னோட விருப்பத்துக்கு எல்லாமே செய்கிறேன். எங்கே போகிறது வர்றது, ஒரு அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறப்போ ஒரு சின்ன பர்மிஷன் வேணும்னா கூட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கும்.
2: இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது, எங்கே வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகள்லாம் வந்து யார் பார்த்துக்கிறா? யாரோ ஒரு தட்டை விட்டுட்டு தானே போறீங்க?
3: விட்டுட்டு தான் வராங்க, ஆனால் ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணுவேன் சார். அதாவது டே டு டே வந்து ஈவினிங் போயிட்டு ஆடெல்லாம் ஆக்டிவாக இருக்கா, என்ன பண்ணுது, புழுக்க போட்டிருக்கா, கழிஞ்சிருக்கா, வேக்சின் பண்ணியிருக்கா, அந்த மெயின்டெனன்ஸ் தட் இஸ் த திங். அந்த மெயினான விஷயங்கள் வேறும், யார் வேணாலும் ஆடு வளர்க்கலாம் செய்யலாம் போகலாம். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், இந்த டைமுக்கு தீனி போட்டிருக்காங்களா, ஆடு சாப்பிட்ருக்கா, ஆடு ஆக்டிவாக இருக்குதா, குட்டி போட்டிருக்கா, எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கா அப்படின்றத நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விஷயங்களும் மேனேஜ் பண்ணணும்.
2: சரிங்க, இப்போ நீங்கள் முடிச்சுட்டு அதாவது இந்த வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருப்பீங்க, போனோன்னே இதை எப்படி அப்பாட்ட சொன்னீங்க, இல்லை வேலை செஞ்சுருக்கும் போதே அப்பாட்ட சொல்லிட்டீங்களா?
3: இல்லை ப்ராக்டிக்கலாக அப்படியே லைஃப் ஸ்டைல் சொல்லலை, அப்படியே மாறிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனிச்சு, அப்படியே அப்படியே ரிலீவ் ஆகிட்டேன். மேரேஜ் ஆனிச்சு, அப்புறம் மேரேஜ்

0: பண்ணதுக்கப்புறமேட்டு அப்படியே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனிச்சுங்க சார். அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, என்ன படிச்சுட்டியே அந்த வேலைக்கு வர, இதெல்லாம் இதுக்கு பேசாமல் இன்னும் லோக்கலே இருந்திருக்கலாமே எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வேலை எதுக்கு உனக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் அதை பற்றி எல்லாத்தையும் வருத்தப்படலாம்.
1: சரிங்க, நீங்கள் படித்தது இப்போ இந்த ஆடு வளர்ப்புக்கு பயன்படுதா?
0: கண்டிப்பாக படுது சார்.
1: எதையும் ஒரு என்ன சொல்றது அறிவியல் பூர்வமா
0: நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு சார். இந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு.
1: ஐயா, இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது எத்தனை ஆட்ல ஆரம்பிச்சு?

0: வருவதற்கு எத்தனை வருடங்கள் எடுத்துக்கிட்டது?
1: கிட்டத்தட்ட 2.5 வருஷம், 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க சார்.
0: சரிங்க. பட்டியை பெருக்கிறது வந்து முழுக்க உங்களுடைய ஆடுகளை வச்சே பெருக்கிட்டீங்களா, வெளியில வாங்கி?
1: இல்லை, நம்மளோட தான் சார் நம்ம இது பண்ணோம். ஒன்று ரெண்டு வந்து உள்ளே இருந்து வரும், கொண்டு போவோம், கேட்பாங்க, சேல்ஸ் கேட்பாங்க, கொடுப்போம், நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
0: உங்களுக்கு இந்த ஆட்டு பண்ண வச்சிருக்கிறதுனால போதிய வருமானம் இருக்கா?
1: போதிய வருமானங்கிறத விட போதுமான வருமானம் தான் சார் இருக்கும் இதில். அதாவது எப்படின்னா, நம்பர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண தான் சார் வரும். ஒரு 100 ஆடு 200 ஆடு வச்சிருக்கையில் அப்படி தான் வந்து நம்ம பார்க்க முடியும். வெறும் 10 ஆடு வச்சிருக்கையில், 20 ஆடு வச்சிருக்கையில் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த லாபம் கணிசமாக இருக்கும் சார். இதில் லேக்ஸில் வரும், குரோரில் வரும்னு அந்த யூடியூப்பில் அதில் இதெல்லாம் சொல்கிறதுலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே A to Z எல்லாமே எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வருமானம், போதுமான வருமானம் இருக்குங்க. இதை வந்து எண்ணிக்கைகள் என்ன அதிகமாக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் சார்.
0: சரிங்க. இப்போ நண்பர்கள்லாம் வந்து இளைஞர்கள்னாவே கட்டாயமாக வந்து ஒரு டூர் போகணும், வெளியில் போகணும், வரணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆடு வச்சு வளர்க்குறதுனால எங்கே வெளியில் போகிறதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு போகணும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் எப்படி சமாளிச்சுக்கிறீங்க?
1: கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ண முடியலைங்க. இந்த மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக டூர் போனாங்க, அப்போ யாருமே எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து போகல, குழந்தைங்கள மட்டும்தான் போக சொன்னாங்க. அதுக்கே கொஞ்சம் அது சில நெருக்கடிகள் இருக்குதான். கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகிற வரைக்கும் சார், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சிரமங்கள் இருக்கதான் சார் செய்யும்.
0: சரி ஐயா, இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு உங்களுடைய பண்ணையில் வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆட்டை பராமரிக்கிறதுக்கும் மற்றவர்கள் வேலைக்கு வச்சு பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான். எப்படி அவங்கள உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்க வைக்கிறீங்க?
1: ஃபஸ்ட்டு வந்தப்போ யாருக்கும் அவங்களுக்கு அவங்க ஒரு கான்செப்டில் இருக்கிறாங்க, நம்ம இங்கே என்ன வேலைங்கிறது அவங்களுக்கு ரெகுலர் பண்ணி கொடுத்துட்றோம், இப்படி இப்படிலாம் இருக்குன்னா அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் லேபரை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணுங்க.
0: இப்போ இன்றைக்கி வந்து இப்போ கூலிக்கு வர்றதுனாவே ஒரு டீ வாங்கி கொடுக்கணும், ரெண்டு வடை வாங்கி கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்க. நீ
1: அதான் சார் சொல்கிறேன், அதை தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அவங்களோட மென்டாலிட்டியை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைகள், இன்றைக்கி திடீர்னு லீவு கேட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு கொடுக்கணும், லீவு கொடுக்கல அப்படின்னா அடுத்த நாள் வரமாட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பிஃபோராக அதெல்லாம் அவங்ககிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணணுங்க. எனக்கு லீவ் வேணும்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஆல்டர்னேட் பண்ணி வேறு யாராச்சும் செய்ய முடியும். அவங்களுக்கு என்ன தேவைகளோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் காசு கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கலனா 2 நாள் வரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இந்த பண்ணை தோக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது லேபர் வரல அப்படின்னா நம்ம ஓனர் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுங்க. நான் ஆட்டை தொட மாட்டேன், இது புழுக்க வாழை இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இறங்கி ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணால் மட்டுமே இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் பண்ண முடியும்.
0: ஐயா, இப்போ இந்த பண்ணை வைக்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய உதவிகள் எதுவும் பெற்றீங்களா, எப்படி வாங்கணும்?
1: இல்லை, உதவிகள் பெற்றிருக்கிறேன் சார். நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லி சொல்லுவாங்க, இதில் வந்து பாரத பிரதமர் இதோட இதுங்க 50% மானியம் உள்ளதுங்க. இதுக்கு வந்து கால்நடைத்துறையில் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க, அந்த பயிற்சியோட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அப்ளை பண்ண முடியுங்க. எல்லாமே ஆன்லைன் தான் சார்.
0: சிறப்பிங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு வெற்றி கதையை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது குறித்து உங்களுக்கு நேயர்கள் சந்தேகம் அப்படின்னு கேட்கணும்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
1: 98, 94, 666, 88, 9.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.
2: மாத இறுதியில் கிடைக்கும் சம்பளத்தை விட மனதிற்கு கிடைக்கும் அமைதிக்கும் திருப்திக்கும் விலை கொடுத்திட முடியாது. நல்ல வேலையில் இருந்த போதும் அதை விட்டுவிட்டு பிடித்த வேலையில் பலத்த அனுபவம். ஆம், ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போன்றது. அதை விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்து விதைத்து விவேகமாக நீரூற்றி வளர்த்தால் நிச்சயம் விருட்சமாக வளர்ந்து மற்றவர்களுக்கும் பலன் தரும் என்பதை உணர்த்தியது இளம் உழவரின் வெற்றி கதை. நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் பல்வேறு பயிற்சிகள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக குறுவைக்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள், மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றிய ஒருநாள் நிலைய பயிற்சி நாளை 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் நெல்லில் குறுவை பருவத்திற்கேற்ற நவீன ரகங்கள், அதன் சிறப்பியல்புகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, விதை நீர்த்தி, ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை, விதை உற்பத்தி, அறுவடை தொழில்நுட்பங்கள் போன்ற தலைப்பின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. எனவே ஆர்வமுள்ள விவசாயிகள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பங்கு பெற விருப்பமுள்ள விவசாயிகள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண்

0: 9719123565 என்ற எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சி கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன் பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து

0: மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும் இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டதாக அந்த செய்திக் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத் துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. நான்காவது மற்றும்

0: இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம கேட்டு அணிச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்திய எஃகு தொழில் முன்னோடி ஜாம்ஷெட்ஜி டாடாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1904. சுவாமி விவேகானந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் நம் தேசத்தை நவீன நிலைக்கு கொண்டு செல்ல எஃகு உருக்காலை, நீர் மின்சாரம், பல்கலைக்கழகம் என 3 முக்கிய திட்டங்களில் கவனம் செலுத்தினார். உலக அளவில் கடந்த 100 ஆண்டுகளில் அதிக அளவில் நன்கொடை செய்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றவர் டாடா குழுமத்தை உருவாக்கிய ஜாம்ஷெட்ஜி டாடா என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன வியட்நாமின் தந்தையும் அந்நாட்டின் முதல் அதிபருமான ஹோச்சி மின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1890. உலகின் வல்லரசுகளுக்கு எதிராக நடந்த போரில் வியட்நாமின் படையை வழிநடத்தி வெற்றி நோக்கி இட்டுச் சென்றவர். உணவு, உடை, எழுத்து, பேச்சு என அனைத்திலும் எளிமையை கடைபிடித்தவர் ஹோச்சி மின். முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஆந்திர பிரதேசத்தின் முதல் முதலமைச்சருமான நீலம் சஞ்சீவ ரெட்டி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1913. மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபை உறுப்பினராகவும் பணியாற்றிய இவர் மத்திய அமைச்சராகவும் பல காலம் பணியாற்றியுள்ளார். வரலாற்றை மறந்த சமூகத்தால் வரலாறு படைக்கவே முடியாது என்ற அமெரிக்க மனித உரிமை செயற்பாட்டாளர் மால்கம் எக்ஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925. இனவிற்கு எதிராக மார்ட்டின் லூதர் கிங் சாத்வீகமாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக ஆவேசத்துடன் போர் பிரகடனம் செய்தவர் மால்கம் எக்ஸ். புகழ்பெற்ற நாடகாசிரியர் எழுத்தாளர் கிரீஷ் கர்நாட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. ராஜாஜி எழுதிய மகாபாரதம் ஏற்படுத்திய தாக்கத்தால் யயாதி என்ற நாடகத்தை எழுதினார். ரட்சகன், காதலன் போன்ற வணிக திரைப்படங்களானாலும், மால்குடி டேஸ் போன்ற தொலைக்காட்சி தொடரானாலும் எல்லா வேடங்களிலும் தன்னை இயல்பாக பொருத்திக் கொள்ளும் ஆற்றல் படைத்தவர். பத்மபூஷன், ஞானபீட விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றவர் கிரீஷ் கர்நாட். தலைசிறந்த சிறார் இலக்கியகர்த்தா ரஸ்கின் பாண்ட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. மலையடிவாரமும் மலைச்சாரலும் இவரது படைப்புகளின் மையச்சூழலாக இருக்கும். தி ப்ளூ அம்பிரல்லா, தி ஹிடன் பூல், த செரி ட்ரீ உள்ளிட்ட பல படைப்புகளுக்கு சொந்தக்காரரான இவர் அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோயின் டேரா என்ற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். எழுத்துக்கு அடுத்து ஊர் சுற்றுதலே தனக்கு பிடித்த விஷயம் எனும் ரஸ்கின் பாண்ட் பெருநகரங்களில் தொடங்கி தான் வசிக்கும் மலை பிரதேசங்கள் வரை நடந்தே சுற்றியது பல விஷயங்களை கற்றுத்தந்ததாக கூறுகிறார். பின்னணி பாடகி பி லீலா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. பத்மினி, சாவித்ரி போன்ற முன்னணி கதாநாயகிகளுக்கு அதிக அளவில் பாடல்களை பாடியுள்ள பி லீலா பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மென்மையான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் முரளி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1964.

பூவிலங்கு திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நாயகனாக அறிமுகமான இவர் புது இயக்குநர்களின் விருப்பத்தேர்வாக வலம் வந்தவர். கீதாஞ்சலி, இதயம், காலமெல்லாம் காதல் வாழ்க, பொற்காலம், வெற்றி கொடிகட்டு என 90-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் முரளி.

நம் புத்தம்புது காலையை பொன்னிற வேளையாக மாற்றி செவிக்கினிய பாடல்களோடும் சிந்தனைக்கினிய தகவல்களோடும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மலர்கிறது காலை மலர்.

0: இந்தியாவின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது இளையோருக்கு. இன்று பெண்களும் தற்காப்பும். வணக்கம் மக்களே. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க இன்றைக்கு பெண்கள் பல்வேறு துறைகள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில பெண்கள் கல்வி மட்டும் கற்காம இன்றைக்கு பல்வேறு துறைகள்ல பல விதமான சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகம் வரைக்கும் இன்றைக்கு பெண்கள் கால் பதிக்காத இடமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு வெளியில போகும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில இன்னல்களை அவங்க எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராங்க உடல் திறன் மற்றும் தற்காப்பு பயிற்றுனர் பி மதுமிதா அவர்கள்.
1: முதல்ல வந்து பசங்களுக்கு எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறோம். ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிங்கன்னா ஸ்கூலில் தான் அவங்க ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே ஸ்கூல்லேயே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு எப்படி வந்து பேட் டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறதே வந்து கேர்ள்ஸை மட்டும் தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ பசங்க ஆர்வம் தாங்காமல் என்னன்னு கேட்பாங்க. அப்போ கூச்சப்பட்டுட்டு சொல்லாமல் இருந்ததுனால தான் இது இவ்வளோ பெரிய விஷயம். சொசைட்டி இப்போ எப்படி இருக்குன்னா 5G வேணும், கார் வேணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே வேணும், பொண்ணுங்க கிட்ட மட்டும் கல்ச்சர் வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் இன்னும் இப்படிதான் இருக்கணும், ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்கு. பசங்களையே வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாருக்கா இருந்தாலும் கருப்பு கருப்பு தான், என்ன இதுனாலும் அந்த மைண்ட் செட்டே வரமாட்டேங்க. இப்போ இன்னொரு இது சொல்லுவாங்க, ஆம்பளை சட்டை இல்லாம போலாம், பொண்ணுங்க வந்து அப்படி போக முடியுமா? பையன் சட்டை இல்லாம போறப்ப நாங்க வந்து அந்த மாதிரி அசிங்கமா பாக்குறது இல்ல, நீங்க அப்படி பாக்குறாங்க, அது ஒரு உடல் உறுப்புனே எடுத்துக்கிற அந்த இதுதான் சொல்லி கொடுக்கணும். ரொம்ப இது வந்து பாதிக்கப்படுறது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான். பெண்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது தெரியாம நடக்குது குழந்தைங்களுக்கு எல்லாம். அது வந்து தெரியாதவங்க கிட்ட இருந்தாலும் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க இப்படி நடக்குது. ஸோ அது வந்து இது இந்த இடத்துல தொட்டா தப்புன்னே தெரியாம குழந்தைங்க வந்து அப்படியே சைலண்டாவே இருந்துட்டு இதை வந்து ஏதோ ஒரு நேரத்துல வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லியோ இல்ல அது தெரிஞ்சு போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 70-75% அம்மா அப்பா வந்து இதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு குழந்தைய வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து அந்த நபருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கடன் பட்டிருக்கிறது, அதை வந்து அந்த நபர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. மூணாவது வந்து எப்படின்னா இது வந்து அதான் நம்பாம அப்படி கிடையாது அப்படின்னு அவளா சொல்றா, அந்த மாமாவை பிடிக்காது அதனால சொல்றா இல்லையா. அந்த குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கும்னா பாக்குறப்பெல்லாம் ஏதாவது சாக்லேட்டோ கொடுக்கறதுனாலயோ சரி நமக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, நமக்கு இது பண்றாங்க அது பண்றாங்க. அந்த இது குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது அப்படியே போயிட்டு இருக்கும் போது இதை ஒரு நாள் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஏன்னா நீங்க வந்து எந்த இடத்துல டச் பண்ண கூடாதோ அந்த இடத்துல இது பண்ணக்கூடாது. அது யாரா வேணா இருக்கலாம், முதல்ல அண்ணாவா இருக்கு, உங்க அம்மா அப்பா சொல்லி நீங்க கேட்கலனா கூட உங்களை சுத்தி கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க ஸ்கூல் வரீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ட்ட சொல்லுங்க, அவங்களால முடிஞ்ச ஆக்ஷன் எடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதான் சொன்ன. நீங்க வந்து சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க குழந்தைங்க தான், ஆனாலும் இவங்க வந்து பேசுவாங்கன்னா அவளுக்கே பிடிச்சிருக்கு, குழந்தைங்கனாலும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க, பிடிச்சிருக்கு.

0: அவளே சைலண்டா தானே இருக்கா அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னப்போ குழந்தைங்க எல்லாம் அப்பதான் பயந்தாங்க, இவ்வளோ இவ்வளோ இருக்கு போல. இவ்வளோ நான் பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு பேர் அப்ப வெளியில தைரியமா வந்தாங்க விதி சொன்னதுக்கு அப்புறம். சரி, ஒரு அறியாமையின் காரணமா ரெண்டு மூணு பேர் வராங்கன்றப்போ இன்னும் இந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்றது இருந்து. சோ நான் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்க போகும்போது அப்ப நான் இதை வந்து கத்துக்கிட்டாதான் என்னால வந்து நடமாட முடியுமா, நான் ஏன் கத்துக்கணும், அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் என்னால திணிக்க முடியாது, அது ஒண்ணு. இதை கத்துக்கிட்டாதான் என்னால வந்து சர்வைவ் பண்ண முடியுமான்றது வந்து இது கத்துக்கிட்டே ஆகணும்ன்ற கட்டாயத்துல கேட்கல, இந்த ஆதங்கத்துல கேட்கறாங்க. என்னால இது கத்துக்கிட்டாதான் என்னால வந்து சர்வைவ் பண்ண முடியுமா, ஒரு பொண்ணுங்க நைட்டு தனியா போகக்கூடாது, பசங்க எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டா எல்லாமே முடிஞ்சிருமே அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. சோ அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது, இது எவ்வளவு வந்து சின்ன குழந்தைங்களை பாதிக்குது, இது வந்து பெருமையா மாறுது. எல்லா பொண்ணுமே வந்து இதை ஃபேஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சின்ன வயசுல நானுமே ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் ரெண்டு மூணு வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னா தெரியும். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, என்ன தூங்கும் போது பயமா இருக்கும், எந்திரிப்பாங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்க, எதுவுமே இது பண்ண முடியாது, ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, ஃபேமிலி வந்து என்ன நம்பல அப்படின்ற குழந்தைங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க.
1: மதுமிதா அவர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்பகமான பெரியவங்க கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமா குழந்தைகளுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம பெண்கள் தற்காப்புக்காக சில விஷயங்களை செய்யலாங்க. முதல்ல நம்பகமாக யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லணும். பெரியவங்களா இருக்கட்டும், வகுப்பு ஆசிரியரா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நம்பகமா யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட நீங்க சொல்லலாம். இரண்டாவது, பெண்கள் தற்காப்பு கலைகளை கத்துக்கலாம். சில பெண்கள் கேட்பாங்க எதுக்காக நம்ம தற்காப்பு கலைகள் கத்துக்கணும் அப்படின்னு ஆதங்கப்படுறது ஒண்ணு. ஆனா நம்மளுடைய தற்காப்பு கலை பிற்காலத்துல பயனுள்ளதா இருக்கும். மூன்றாவது விஷயம், காவல் செயலி. நம்ம தமிழ்நாடு அரசால உருவாக்கப்பட்டது தான் இந்த காவல் செயலி. இந்த காவல் செயலி நீங்க உங்களுடைய மொபைல்ல பதிவிறக்கம் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய மூன்று உறவினர்களுடைய பெயர் கேட்கும், அலைபேசி எண் கேட்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காவல் செயலில எமர்ஜென்சி சாசன அந்த பட்டனை நீங்க அழுத்துறது மூலமா உங்க லொகேஷன் காவல்துறைக்கு உங்களுடைய தகவல்கள் போய் சேர்ந்துரும். அதனால நீங்க அந்த பிரச்சனையில இருந்து உங்களை நீங்களே பாத்துக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம், 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பாலியல் துன்புறுத்தலாலையோ இல்ல வேற எதுவும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 10-9-8 அப்படின்ற சைல்டு ஹெல்ப் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசே நேரடியா வந்து உதவி பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, பத்திரமா இருங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz இளையோருக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பெண்களும் தற்காப்பும்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஏழு மணி 14 நிமிஷம் இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலைமலை நிகழ்ச்சியோடு. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.96 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 735 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிடப்படுகிறது. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களும் காலைமலர் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் ஒலிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலைமலர் தொடரும். இணைந்திருங்கள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இது

0: வரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100 மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததைத் தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள

0: தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் எடுத்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டிணைந்திருக்கிறோம். நேரம் 7:25.
2: டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: ஏழு மணி 26 நிமிஷம் காலமுள்ள நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, திருச்சியில தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பெட்ரோல் டீசலினுடைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில 22 கேரட் 1 கிராம் ஆபரண தங்கம் 14,750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு லிட்டர் பெட்ரோல் 104.82 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 96.50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவச ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு இம்மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை மாநாட்டு கூடத்தில் நடைபெறவுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத விரும்புகிறவர்கள் இம்மாதம் 23ஆம் தேதி மாலைக்குள்ள உங்களுடைய விவரங்களை 9003-75-75-31 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண் வழியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9003-75-75-31 அப்படிங்கிற எண்ணையோ அல்லது 9894-69-52-82 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் காலைமலர் நிகழ்ச்சியோடு.

7:33 காலமல நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகள்ல இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்க போறோம். தக்காளி 1 கிலோ 44 ரூபாய், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 86, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 1 கிலோ 64 ரூபாய், பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 46, சுரைக்காய் 30, சௌசௌ 46, புடலங்காய் 1 கிலோ 40 ரூபாய், பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40, நூல்கோல்

0: பார்ப்பது. கருணைக்கிழங்கு 86, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60. உருளைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய், கேரட் 64, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 60, பச்சைப்பட்டாணி 1 கிலோ 180 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 8 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், ஆப்பிள் 310 ரூபாய், ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100. திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களே, நம்முடைய முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கி செய்யல ஐஸ்வர்யா மாதவன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். என் சி மாதவ் அவர்கள் வயலின் எம் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். காலை 10:45 இலக்கிய பேழையில் எல்லைகளை கடந்த எழுத்தாளர் அம்பை உரை வழங்கவிருக்கிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். இலக்கை பேழை நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். ஏழு 7:35 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய லட்சியம் நிறைய இருக்குங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் நம்ம உடல் ஆரோக்கியம். அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேர் மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிட கூடாது, இத சாப்பிட்டா குழந்தை கலரா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா டாக்டர்?
2: பேசிக்கா நம்ம எல்லாருமே ரொம்ப கான்சியஸ் ஆயிட்டோம், அதாவது நம்ம வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறத ஒரு இது காட்டுறோம். ஆர் என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வெளியில வந்து நம்ம ஒரு எக்ஸிபிட் பண்ண இடத்துக்கு காட்டுறோம், நம்ம ஹாப்பியா தான் இருக்கும் அப்படின்னு. அண்ட் அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுதுன்னா, ஓகே எக்ஸ்ட்ராவா நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும், ஆர் வந்து என் குழந்தை இப்படி இருக்கணும், ரொம்ப காம்படிட்டிவா. சோ இது வந்து இதுல மட்டும் இல்லாம நம்மளோட கலர், நம்மளோட அப்பியரன்ஸ் இதுல எல்லாம் கொண்டு வரும். சோ இது நமக்கு மட்டும் இல்லாம நம்ம குழந்தைக்கும் கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய நம்ப ஆரம்பிச்சிடுறோம். என்னன்னா வந்து இப்போ ஒரு குங்குமப்பூ சாப்பிட்டா நம்ம வந்து கலர் ஆயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, அதுக்கு ஏதாவது ஸ்டடீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை. நம்ம ஜெனட்டிக்கா பேரண்ட்ஸ் என்ன கலரும் அதுதான் வந்து பேபிக்கு வரும். ஆன்டி ஆக்சிடன்ட் சாப்பிட்றதுனால பேபியோட கலர் மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகலாமே தவிர, பட் அதுல ஏதாவது ப்ரூவ் அண்ட் ஃபிராக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் எனக்கு வந்து இந்த ஃபில்டர்ஸ் போட்டு போட்டோ எடுத்துப்பாங்க வெள்ளையா தெரியணும் அப்படின்னு. இப்போ வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆர் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹெல்த்தியா இது பண்ணிக்கணுங்கிறது தப்பு கிடையாது. பட் ஒரு மித்தா இதெல்லாம் பண்ணிக்கிட்டா நம்ம இதுவாயிடுவோம். அழகுங்கிறது நம்மளோட கான்பிடன்ஸ் நம்ம கிட்டதான் இருக்குங்கிறதுனால ஒரு சோசியலா நம்மளை காட்டிக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப அதுக்கு பண்றோமோ அப்படிங்கறது என்னோட கருத்து. இப்போ சில பேர் வந்துட்டு ஓகே நேச்சுரலா இதெல்லாம் சாப்பிடுங்க, சில பேர் ஏதோ ஒரு மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன மருந்துனே தெரியாம, ஏன்னா நம்ம பிரெக்னன்சில கொடுக்குற மருந்து ப்ராப்பரா மாதிரி மருந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். சில பேர் வீட்டு வைத்தியம் இல்ல ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியம் அது எல்லாத்தையும் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அனாமலிஸ் வர்றது. சில நேரங்களில் ஈவன் பேபி வந்து டெர்மினேட்டே ஆயிருக்கு, மேம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, இது வந்து சாப்பிட்றதுக்காக சொன்னிருந்தாங்க ஸோ சாப்பிட்டோம் மேம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், டெஃபினட்டாகவே அவாய்ட் பண்ணணும். மெயினாக வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட வரத்துக்கே எல்லாருமே வந்து ஒரு வெக்கப்படுவாங்க. இப்போ நான் ஒரு 50 வயசுல ஒருத்தவங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றதுன்னா, ப்ரெக்னன்சியில் பார்த்ததுமா கீழெல்லாம் பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக, அது ஏதோ ஒரு அருவர்க்க தக்க ஒரு விஷயம்ங்கிற மாதிரியோ ரொம்ப ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட வர்றது அப்படி கிடையாது. குழந்தை பிறந்ததுல இருந்தே ஒரு ஃபீமேலா இருக்கட்டும், அவங்களோட ஒரு பியூபர்ட்டியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடியுமே, அதாவது எப்படி பாடி நமக்கு சேஞ்ச் ஆகுது, ஏன்னா இதை நமக்கு முன்னாடி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கேட்டா கிடையாது. பட் இப்ப செக்ஷுவல் அவேர்னஸ் நிறைய ஆக ஆரம்பிக்குது, எப்படி பாடி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்குது. அண்ட் அடாலசன்ஸ் முழுது எப்படி மூட் சேஞ்சஸ் இருக்கலாம், அண்ட் அப்போ பீரியட்ஸ் வந்ததுன்னா இனிஷியலாக எப்படி பண்ணணும். சி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும் ஒரு டாக்டர் வந்து அவங்க கிட்ட பேசும்பொழுது ஆர் அதில் ஒரு வேக்சின்ஸ் இருக்கும்பொழுது, சில இடத்துல வந்துட்டு 9 to 11 நம்மளுக்கு வேக்சின்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அந்த அவேர்னஸ் பற்றி பேசும்பொழுது ஒரு பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனாக இருக்கட்டும், இன்கேஸ் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இன்கேஸ் ப்ரெக்னென்சி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் வரதா இருக்கட்டும். மோஸ்ட்டாக ப்ரெக்னென்சி ஆர் இந்த இன்ஃபர்டிலிட்டி எப்படி வரவங்க வராங்க, பட் அதுக்கப்புறம் அதாவது டெலிவரி முடிச்சுட்டு தன்னை நான் பார்த்துக்கணும், மேம் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இரெகுலர் சைக்கிள்ஸ், ஓ 2 மாதம் தானே வரல, ஓகே ஓ நிறையா போதா பரவாயில்ல, டயர்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு

0: நினைக்கிற ஒரு இதுதான் இருக்காங்களே தவிர மற்றபடி யாரும் இருக்கிறது கிடையாது. அண்ட் மெனோபாஸ் பொழுதும் ஒரு சின்ன விஷயம், சில நேரங்களில் கல்யாணம் ஆனவங்களே ஒரு லாக்ஸிசிட்டி இருக்கும், கல்யாணம் ஆகி லைக் நமக்கு டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெஜனல் லாக்ஸிசிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர் கோர்ஸ் இருக்கும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, இல்லை அப்போ வந்து ஒரு லீக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியாம ஒரு கல்யாண முறிவு வரைக்குமே போகுது. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதுதான் நான் மெயின் அவேர்னஸா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: பிரசவ காலத்துல ஏற்படக்கூடிய உடல் பருமன குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

காலைமலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் உடன். திருச்சி மாவட்டம் தாத்தியங்கார்பேட்டை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் இன்று நடைபெறவிருப்பதனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய தாப்பேட்டை, பில்லாதுறை, மேட்டுப்பாளையம், தேவானூர், ஆராய்ச்சி, வளையெடுப்பு, பைத்தம்பாறை, மகாதேவி, ஜம்புமடை, கரிகால், காரக்குடி, ஆங்கியம், ஊரக்கரை, பெருங்கனூர், கலிங்கப்பட்டி, வளசிராமணி, வெள்ளாலப்பட்டி, தேவனூர்புதூர், மாணிக்கபுரம், கோணப்பம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முத்துராஜபாளையம், லட்சுமணபுரம், பில்லாபாளையம், கண்ணனூர், பேரூர், ஜம்புநாதபுரம், திருத்தலையூர், ஆதனூர் ஆகி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 9 மணி முதல் 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் ஆதனக்கோட்டை, புதுப்பட்டி, பழைய கந்தர்வக்கோட்டை மற்றும் மங்களா கோயில் துளை மின் நிலையங்களையும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணம் இன்று நடைபெறவிருப்பதனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய ஆதனக்கோட்டை, புதுப்பட்டி, கந்தர்வக்கோட்டை, மங்களா கோவில், மின்னாத்தூர், கணபதிபுரம், பெருங்கலூர், தொண்டைமான் ஊராணி, வாராப்பூர், அண்டக்குளம், மணவிடுதி, சோத்துப்பாளை, சொக்கநாதப்பட்டி, மாந்தன்குடி, காட்டுநாவல், மட்டையன்பட்டி, மங்களத்துப்பட்டி, எக்கச்சிப்பட்டி, வளவம்பட்டி, கல்லாக்கோட்டை, சங்கம் விடுதி, மட்டாங்கல், வேப்பன் சிவந்தான்பட்டி, வீரடிப்பட்டி, நம்புரான்பட்டி, மோகனூர், பகட்டுவான்பட்டி, பல்லவராயன்பட்டி, அரவம்பட்டி, மங்கனூர், வடுகப்பட்டி, பிசானத்தூர், துருசுப்பட்டி, மெய்குடிப்பட்டி, ஆந்தியப்பட்டி, வெள்ளாள விடுதி, சுந்தம்பட்டி ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காதுன்னு அதன் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். அதேபோல தஞ்சாவூர் நீதிமன்ற சாலையில் உள்ள நகர துணை மின் நிலையத்திலையும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் இன்று நடைபெறவிருப்பதனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய மேம்பாலம், சிவாஜி நகர், சீதா நகர், சீனிவாசபுரம், ராஜன் சாலை, தென்றல் நகர், கிரிசாலை, காமராஜ் சாலை, ஆபிரகாம் பண்டித நகர், மேலவீதி, தெற்கு வீதி, பெரிய கோவில், செக்கடி சாலை, மேல அலங்கம், ரயிலடி, சாந்தாப்பிள்ளை கேட்டு, மகர்நோம்புச்சாவடி, வண்டிக்கார தெரு, தொல்காப்பியர் சதுக்கம், விபி கோவில், சேவியர் நகர், சோழ நகர், கல்லணை கால்வாய் சாலை, திவான் நகர், சின்னையாபாளையம், மிஷன் சர்ச் சாலை, ஜோதி நகர், ஆடகார தெரு, ராதாகிருஷ்ணன் நகர், பர்மா பஜார், ஜூபிட்டர் திரையரங்கம் சாலை, ஆட்டமந்தை தெரு, கீழவாசல், எஸ்என்எம் ரஹ்மான் நகர், அரிசிக்கார தெரு, கொல்லுப்பேட்டை தெரு, வாடிவாசல் கடை தெரு, பழைய மாரியம்மன் கோவில் சாலை, ராவுத்தாபாளையம், கரம்பை, சாலக்கார தெரு, பழைய பேருந்து நிலையம், தொண்டிராஜபாளையம், டபீர்குளம் சாலை, மகளிர் காவல் நிலையம், ஏபி ஸ்விட்ச் வரை மின் விநியோகம் இருக்காது காலை 9 மணி முதல் 5 மணி வரை அப்படின்னு உதவி செயற்பொறியாளர் அறிவித்துள்ளார். திருச்சி துவாக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளநிலை பிரிவில் சேர்க்கை பெறுவதற்கு மாணவர்கள் TNGASA என்ற இணையதள முகவரியில் இம்மாதம் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும், கல்லூரி வளாகத்தில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் காலை 9 மணி முதல் 5 மணி வரை செயல்படுது. மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க பேராசிரியர்களை 7811916788 என்ற எண்ணிலையோ 9626665773 என்ற எண்ணிலையோ தொடர்பு கொள்ளலாம்னு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். இணைந்திருங்கள், இது காலை மலர்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

காலமல நிகழ்ச்சியினுடைய நிறைவா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் காலை மலர்.

இந்த வாழ்க்கை நம்மளுடையது, கனவுகள் நம்மளுடையது, இலக்கு நம்மளுடையது, முயற்சி வெற்றி தோல்வி இது எல்லாமே நமக்கானது. இப்படியெல்லாம் இருக்கையில் அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சில விஷயங்களை கேட்டு நம்மளுடைய சில சரியான முடிவுகளை மாற்றிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? ஆலோசனைகள் வேணால் கேட்கலாம், முடிவுகள் நம்மளுடையதாக தான் இருக்கணும். அப்படி இந்த அழகான காலையில் இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சிறந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருச்சி வானொலி மதிய 936 கிலோஹெர்ட்ஸில் இப்போ நாம் கேட்க போகிற நிகழ்ச்சி இதயராகம். நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்குறக்கான நேரம். அதுக்கு நேர்களே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை அனுப்புங்க, அதை எல்லாருமே நாம சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். அப்படியே முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க, தேரே இஷ்குமே அப்படிங்கிற படத்துல இருந்து. யார் எங்க இருந்து அப்படின்னா, வாரியங்காவல இருந்து சரவணன், சதீஷ், லோஹித், கொழஞ்சிநாதன், கதிரவன்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: கேட்டடிச்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹர்ட்ஸ்ல. நவ நிகழ்ச்சியில அடுத்ததா பராசக்தி படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து அபி.

கிடைச்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா கீர்த்தனா வரதராஜ் பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருச்சியில இருந்து சர்க்கார் படத்துல இருந்து

0: describes Operation Sindoor as testament to India's transformation into strong, confident and capable nation. Judges Inquiry Committee investigating allegations against Justice Yashwant Verma submits report to Lok Sabha Speaker Om Birla. West Bengal government allows ED to prosecute former principal of RG Kaur Medical College, Sandeep Ghosh, for financial irregularity case. And in IPL cricket, Sunrisers Hyderabad secure playoff berth, beating Chennai Super Kings by 5 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
2: திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டணிஞ்சிருக்கோம். இதயராகம் திருச்சி வானொலியில. இப்போ பாடல் கேட்டிருக்கிறாங்க திருச்சியிலிருந்து லோகராஜ், பிகில் படத்திலிருந்து.

கேட்டணிச்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. குப்பரெட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் தலைவன் தலைவி படத்திலிருந்து பாடல் கொடுங்கன்னு.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரையிசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
3: வணக்கம். என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே எஃப்எம் கேக்கிறது எனக்கு ஹாபிட். எஃப்எம்ல கேக்கிற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்றாங்க. காலை 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில சமையல் குறிப்பு இத பத்தி எல்லாம் சொல்வாங்க.
4: இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ஒரு டம்ளருக்கு குறைவா இருந்தாலே போதுமானது. சிக்கன் ஒரு 7 நிமிஷத்துலயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்ல மனம் தரும், அதே சமயத்துல சுவையும் தரும். கடைசியா உப்பு சரியா இருக்கான்னு சரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
3: அதை கேப்ப விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள், இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேக்கிறது எனக்கு என்டர்டைன்மெண்ட் தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா நான் கருதுறேன்.
5: வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுகா மல்லாபுரம் கிராமத்துல ஆல்வின்ற நபர் பேசுறேன். எனக்கு எஃப்எம் கேக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியா கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
6: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
5: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான மாநில அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுட்டே செய்யறப்போ அது நம்ம அறியாமே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அப்படின்ற பட்சத்துல இப்போ எனக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போ எந்த ஊர்ல வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே இதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால. ஆனா இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னன்னா வினா விடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைகளால பத்தி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
7: வணக்கம். என்னோட பெயர் பவித்ரா. நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில இருந்து பேசுறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல எங்க தாத்தா வீட்டுல ஒரு பெரிய ரேடியோ இருக்கு, அதுல நாங்க நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். அதுல கேட்டுட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.

நேர்களே, அடுத்ததாக வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து 9 மணிக்கு அரங்கிசையில் ஐஸ்வர்யா மாதவன் அவர்கள் பாடியுள்ள பாட்டை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், எம் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம்.

அது சின்ன வயசுல நிறைய அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்பவுமே கூட நிறைய தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறைய ரேடியோல பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோல பாட்டு கேட்பேன்னா, தனியா நம்ம பாட்டு போட்டு கேட்டா அது தனியா ஓடும். ஆனா ரேடியோல கேட்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமை போக்குற ஒரு இதான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரெடியை பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், ஏன்னா இப்ப எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம் எல்லாம் பத்தி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும் போது அந்த 90s பாடல்களை அந்த மெலோடிஸ் கேட்டுட்டே தூங்குவேன். இல்ல அதை ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டி இருக்கும்.
1: நடுவுல எங்க அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதுல போட்டு விடுவாங்க. இப்ப இப்படி வட்டமா இது பண்ணி நடுவுல ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதுல அந்த கங்க போட்டு விட்டுருவாங்க. விடிய கால வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா, அது முழுவதும் ரொம்ப சாம்பல் ஆயிராது, லேசா சாம்பலாவும் லேசா உமியாவும் இருக்கும். இத புறா எடுத்து திரும்ப சலிப்பாங்க எங்க அம்மா. சளிச்சு முடிச்ச பிறகு எங்க அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பாரு. நல்லா கவனிச்சுங்க, சமந்தா கேட்டதான் நீங்க திரும்பி பாக்குறீங்க. எங்க அப்பா கேட்பாரு, உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதுல போட்டு வச்சிருப்போம். 6 மாசத்துக்கு பல்பொடி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நமது

0: இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள். சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகும். இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவத்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகும். இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள். இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
1: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
2: வணக்கம்
1: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா அழகா வந்திருக்கீங்க. சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாதுல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
2: நங்கவள்ளி பக்கம்.
1: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, ஒன்னாவது படிக்கீங்களா ரெண்டாவது? நீங்க
2: ஒன்னாவது.
1: நல்லா படிக்கிறீங்களா?
2: எஸ்.
1: என்ன நல்லா படிக்கிறீங்க?
2: பாட்டு கதை.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்விழி?
2: பாட்டு.
1: சரி, அதுக்கு முன்னாடி எதை சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது?
2: ஸ்பீச்.
1: நீங்க சொல்லுங்க.
2: Good morning everyone, my name is Samali. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school. We play and learn together. I love my school. Thank you.
0: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள். இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள். இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
3: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிறக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி. மொட்டைமாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கொண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லனா என்னங்க? அந்த கண்ணில மாட்டுவீங்க, கேமரா கண்ணில மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இசை விருந்தாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அரங்கிசை. இன்று ஐஸ்வர்யா மாதவன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், எம் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். முதலில் விநாயக விக்னநாசக என தொடங்கும் தீட்சிதர் கிருதி, வேகவாகினி ராகம், ரூபக தாளம்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் அரங்கிசையில் ஐஸ்வர்யா மாதவன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், எம் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். இனி மால்மருகா என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல், வசந்தாராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையின் நிறைவாக பத்மாவதி ரமணம் என தொடங்கும் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் இயற்றிய பாடல் பூர்வி கல்யாணி ராகம் மிஸ்ர சாபுதாலம்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசையில் இதுவரை ஐஸ்வர்யா மாதவன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்தோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், எம் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று பகல் 12:10 சங்கீத சாரலில் திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம் கேட்க மறவாதீர்கள்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இன்று நடைபெறும் மூன்றாவது இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் நார்டிக் நாடுகளுடன் வலுவான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாட்டு பிரதமர்களுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்ததோடு 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9 படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் குமாரபாளையம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செல்வகணபதி மற்றும் 3 குழுவினர் கொண்ட பொறியாளர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளை பின்பற்றாமல் கழிவுநீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது மற்றும் 19 பட்டறைகளுக்கு அறிவுறுத்தல் எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். பொள்ளாச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற வேன் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தாப்பாத்தி முத்துலாபுரம் மேம்பாலம் அருகே நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. படுகாயமடைந்த 14 பேர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து மாசார்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 2வது நாளாக இன்று 912 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.95 அடியாகும். அரக்கோணத்தில் கடவுப்பாதை நவீனமயமாக்கல் பணிகள் காரணமாக நாகர்கோவில் மும்பை இடையே வாரம் இருமுறை இயங்கும் விரைவு ரயில் அடுத்த மாத இறுதி வரை மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வரும் 21, 24, 28, 31 ஆகிய தேதிகளிலும் அடுத்த மாதம் 4, 7, 11, 14, 18, 21 ஆகிய தேதிகளிலும் நாகர்கோவிலிருந்து காலை 6:15 புறப்பட்டு மும்பை செல்லும் இந்த விரைவு ரயில் வழக்கமான பாதைக்கு மாற்றாக திருமால்பூர், மேலப்பாக்கம், திருத்தணி வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்திலும் இதே வழித்தடத்தில் இந்த ரயில் இயக்கப்படும். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அம்சா கருணன் அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: நிறைவுபெறுகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நம்மோடு பயணித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி ஒருபட பாடல்கள் இன்னைக்கு உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.

0: திருச்சி வானொலியின் மத்தியலை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல இதுவரைக்கும் உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
6: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
7: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
6: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில. சரியான இண்டிகேட்டர் சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
0: ஆகாஷ்வாணி திருச்சி மத்தியலை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு காலத்தில் வேறு வேறு வகையில் உணரும் ஒன்றை ஓர் இலக்கணத்திற்கு விளக்கத்திற்கு உட்படுத்தி கட்டி போடுகிறது. இது எனக்கு உடன்பாடில்லை. எல்லைகள் என்றும் என்னிடம் எதிர்ப்புணர்வையே உண்டாக்குகின்றன என்று எல்லைகளை கடந்த எழுத்தாளர் குறித்து மா பாண்டிச்செல்வம் அவர்கள்.
9: எழுத்தாளர் அம்பை அவர்களோட இயற்பெயர் சி எஸ் லட்சுமி அப்படிங்கறதுதான்.

இவங்க 1944 நவம்பர் 17 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர். இவருடைய இணையர் பெயர் விஷ்ணு மாத்தூர் என்பது. இவர் வளர்ப்பு குழந்தைகள் 3 பேரை வளர்த்து வருகிறார். பெண்களுக்கான பிரச்சனைகளை, பெண்களுக்கான எல்லா விஷயங்களையும் மைய கருத்தா வச்சு எழுதின ஒரே பெண் எழுத்தாளர் சிஎஸ் லட்சுமி என்ற இயற்பெயர் கொண்ட அம்பை அவர்கள்தான். இவங்க ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க. இந்த அமைப்போட இயக்குநராக இவங்க இருக்காங்க. சவுண்ட் அண்ட் பிக்சர் ஆர்க்கைவ் ஆஃப் ரிசர்ச் ஆஃப் விமன் அப்படிங்கறதான். அதாவது பெண்கள் பற்றிய ஆராய்ச்சி நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பெண்களுக்கான ஆராய்ச்சி சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வராங்க. 1967 சிறகுகள் முறியும் என்பது இவருடைய முதல் சிறுகதை. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. அதே மாதிரி அமெரிக்க கல்வியில் வந்து முதுகலை பட்டப்படிப்பு, முனைவர் பட்டம் எல்லாம் பெற்றவங்க. இவங்களுடைய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை நூலுக்காக 2021 சாகித்ய அகாடமி பெற்றாங்க. கன்னடா இலக்கிய தோட்ட விருது, டாடா வாழ்நாள் சாதனை விருது, படைப்பு குழுமம் வாழ்நாள் சாதனை விருது அப்படின்னு அவங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இன்னமும் நிறைய ஆங்கில பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிக்கிட்டு வராங்க. இவங்களோட எழுத்து நடை வந்து வேற மாதிரியான எழுத்து நடை. மற்றவர்கள் போன்று அல்லாமல் எல்லா விஷயங்களையும் தொட்ட மிக சிறந்த ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க. அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து மிகச்சிறந்த சிறுகதையா தமிழ் இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான பாசத்தை அப்படியே நுணுக்கமா உளவியல் நோக்கத்தோட சொல்லியிருப்பாங்க. அதாவது 13 வயசு அந்த பாப்பா சொல்லுது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னா அழகா சிகப்பாக இருப்பாங்க. ஏன்னா இந்த குழந்தை கருப்பு, எங்கள் அம்மா சிகப்பாக இருப்பாங்க. முகத்தை பார்த்தா அப்படியே தீ ஜுவாலை மாதிரி, அவங்க மூக்கு, அவங்க நெற்றி பொட்டு, நீளமான முடி இருக்கும், அவங்களோட கை விரல்கள்லாம் மெத்து மெத்தாக இருக்கும். ரொம்ப அழகான அம்மா. நான் அப்பப்போ கேட்பேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா இவ்வளோ அழகாக இருக்கியே, இவ்வளோ சிகப்பாக இருக்கியே, எப்படிம்மா நான் மட்டும் ஏமா அப்படி கருப்பாக பிறந்தேன் அப்படிங்கல. அம்மா ஒரே வரியில சொல்லுவாங்க, உனக்கு என்னடி குறைச்ச, எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு கட்டையான முடி இருக்கு உனக்கு, எவ்வளவு கண்ணு அழகா இருக்கு, உனக்கு டான்ஸ் கத்து தர போறேன் இப்படின்லாம் 1-2 வார்த்தை தான் அம்மா சொல்லுவா. வேற உலகத்துக்கு கொண்டு போற வார்த்தைகள் அது. என்னோட அம்மா மட்டும் இருந்தா போதும், வேற யாரும் தேவையில்லை. ஒரு தடவை நான் இருட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேன். எங்க அப்பா வந்து என்னைய கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா நான் எங்க அம்மா மடியில தான் போய் படுத்துக்கிட்டேன். அப்பவுமே அம்மா வந்து இப்ப ஒண்ணு ஆயிடலையே அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. என்னை பார்த்து ஒரு அழகான சிரிப்பு சிரிப்பா. இதெல்லாம் என்னோட அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள அந்த விஷயங்கள். அவ்வளோ எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கும். இப்ப என்ன அப்படின்னா, சித்தி பொண்ணு ராதுவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதுக்கு அம்மா வந்து வெளியூர் போயிட்டா. இப்ப நான் அக்கா அப்பா தான் இருக்கோம். தீபாவளிக்கு அம்மா எனக்கு ஒரு பாவாடை தச்சு வச்சிருக்கா. அப்ப நான் ஒரு சமயம் அம்மா மடியில படுத்துக்கிட்டு கேட்டேன், அம்மா பருவம்னா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்ப அம்மா சொன்னா, அதெல்லாம் எதுக்குடி உனக்கு, இதே மாதிரி அழகா நீளமான பாவாடையை போட்டுக்கிட்டு நல்லா இரு அப்படி அம்மா சொன்னா. இன்னைக்கு தீபாவளி, செண்பக மரம் இருக்கு எங்க வீட்டுல. அந்த மரத்துல ஏறி பூ பறிக்கையில தூரத்துல எங்கேயோ பட்டாசு சத்தம் கேக்குது. நான் வேகமா இறங்கி வீட்டுக்குள்ள ஓடிடுறேன், பட்டாசு வெடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட அம்மா எனக்கு தச்சு கொடுத்த அந்த பாவாடையில அங்கங்க கரை இருக்கு. அக்காவை கூப்பிட்டு கேக்குறேன். அக்கா ஒன்றும் பதில் சொல்லாம அப்பாட்ட போய் ஏதோ சொல்றா. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வேகமா ஓடுறா அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் வருது. பக்கத்து விட்டு பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. என்னை வந்து ஒரு ஓரத்துல போய் உட்கார சொல்றாங்க. எப்பவும் போல தானே இருக்கேன், இப்போ பார்த்து எனக்கு அம்மா இல்லையே, இந்த உலகமே எனக்கு புதுசா இருக்கு, என்ன நடக்குது, ஏன் என்ன இனிமே தாவணி பாவாடை தான் போடணும்னு சொல்றாங்க, போய் ரூம்ல தான் நீ ட்ரெஸ் மாத்திக்கணும்னு அப்பா சொல்றாரு, இப்படி எல்லாருமே என்னை ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன். இத்தனை நேரம் எங்க அம்மா இல்லாம போயிட்டாலே, எங்க அம்மா ஒரே வார்த்தை சொல்வா, இப்ப என்னடி அதுக்கு, இதுவும் ஒரு அழகுதானே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அம்மா சொல்வா. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அம்மா எப்ப வருவான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். 7 நாள் எனக்கு 7 யுகம் மாறி போகுது. அம்மா வந்து கார்ல வந்து இறங்குறா, கரும் பச்சை புடவையில வந்து இறங்குறா. அதே அழகான அம்மா, நீளமான முடி, அம்மா கழுத்து கட்டிக்கிட்டு அழுகணும் போல இருக்கு எனக்கு. எனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா, ஏன் எல்லாரும் என்ன என்னமோ சொல்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லி அழுகணும் போல இருக்கு. அம்மா வரையிலே அப்பா கேட்குறாரு, போன காரியம் என்னாச்சு அப்படின்னு. பொண்ணு கருப்பா இருக்குன்னு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானா அப்படின்னு சோகமா சொல்றாங்க. அதுக்கு அப்பா சொல்றாரு, நம்ம வீட்லயே ஒரு கருப்பு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நான் வேகம் அம்மா முன்னாடி அழகா நிக்கிறேன். அம்மா என்னைய பார்த்துட்டு ஒரு கோவத்துல, உனக்கு என்னடிப்பா அவசரம், இது வேற இனிமே எனக்கு பாரம் அப்படின்னு அந்த வார்த்தைகளை விட்டெறியறா. அதாவது நான் எதிர்பார்த்த அம்மா இல்லாம எல்லா அம்மா மாதிரி சாதாரண அம்மாவா இப்ப எனக்கு தெரியறா. அந்த வார்த்தைகள் எல்லாமே

0: அம்மாவோட அழகை எல்லாத்தையுமே கொலை செஞ்சிருச்சு. அந்த வார்த்தைகளில் மலரும் மொட்டும் தான் கருகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையோட மனநிலையை அப்படியே அவ்வளோ அழகாக வந்து யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு உளவியல் பாங்கா சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட நாம் பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும், குழந்தைகள் என்ன நினைப்பாங்க, எப்போவுமே நம்ம குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சுக்கிறவே முடியாது. அப்போது நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம், வீட்டில் இருந்தாலும் குழந்தைகள்கிட்ட எப்படியும் ஒரு மணி நேரம் நாமளும் குழந்தைகளாக மாறி அவங்கள்ட்ட பேசணும். அவங்க பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது எல்லாவற்றையும் பேசணும். படிப்பை மட்டுமே பேசாமல் ஒரு சிறந்த நண்பர்களாக நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை தான் இந்த சிறுகதை நமக்கு எடுத்து சொல்லுது.
1: தமிழ் இலக்கியத்தில் பெண்ணிய குரலை தனித்துவமான கலைநயத்துடன் நிலைநிறுத்திய முன்னோடி எழுத்தாளராக எழுத்தாளர் அம்பை அவர்களை கருதுகிறார் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அத்தகு எழுத்தாளர் அம்பை அவர்களை நினைவு கூர்ந்தார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள். இலக்கிய பேழையில் அடுத்து கவிஞர் பாரதி மோகன் அவர்கள்.
2: இந்த உலகத்துல நாம மட்டுமே தான் நமக்காக இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. நாம் நமக்காக தான் வாழ்றோம், ஆனால் நமக்காக மட்டுமா நான் வாழ்றோம், இல்லை நாம தான் நமக்காக வாழ்றோமா, நம்ம சுற்றி உள்ள எல்லா பொருள்களும் எல்லா ஜீவனும் நமக்காக வாழ்ந்தா, அதாவது அதனுடைய வாழ்வை வாழ்வதற்காக தான் இந்த உலகத்தில் எல்லா உயிரும் படைக்கப்பட்டிருக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு காதல் வந்துட்டா மட்டும் அதோட நிலையும், அன்பு வந்துட்டா மட்டும் அதோட நிலையும் மிக உயர்வான சிந்தனையாக போயிடுது. அந்த நிலையில் ஒரு காதலிக்கிட்ட வந்து கவிஞர் சொல்கிறாரு, ஒரு எறும்பு வருது, எறும்பு காலடியில் ஊறுவதனால அதை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, காலடியில் எத்தனை உயிர் இறந்து போகுமோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு நம் இருத்தல தான் கவனமாக இருக்க தவிர பிற நுண்ணுயிர்கள் மேலே நமக்கு கவனம் இருக்கிறது இல்லை. காதல் வந்துட்டால் மட்டும் இந்த பிரபஞ்சமே அழகாயிடுது, எல்லா உயிரும் அவசியமானது, எல்லா உயிர்களின் இருத்தலும் நியாயமாகப்பட்டுருது. அப்படியான ஒரு இடத்துலேருந்து ஒரு கவிதையை பழனிபாதி சொல்கிறாரு, உன் காலடியில் கூறும் எறும்பை நசுக்கி விடாதே, அது இழுத்து வரும் இறை நம் காதலின் பெயர் எழுதிய அரிசியாக கூட இருக்கலாம் அப்படி சொல்கிறாரு. எவ்வளோ அழகு பாருங்க, ஒரு எறும்பு அதனுடைய பசிக்காக அது இழுத்துட்டு வருது, அதில் ஏன் நம்ம பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. வாழ்தல்ங்கிற இதுதான், பிற உயிர்கள் வந்து அனாவசியமாகவோ வழியற்றெல்லாம் இல்லை, எல்லா உயிரும் ஒன்று தான். அரபிய சிந்தனை ஒன்று இருக்குது, சிலந்தி வலையில் ஒரு இழை அருந்தால் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் உதிரக்கூடும் அப்படிம்பாரு. அப்போது இங்கே இருக்கிற சிலந்தி வலையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வீட்டில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு சிலந்தி வலையில் ஒரு இலை இறந்துச்சுன்னா வானத்திலேருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்து போகும் அப்படின்னு ஒரு எண் சிந்தனை சொல்லுது. அப்போ பிரபஞ்சத்தில் கட்புலனாக தொடர்பு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட ஞான நிலையிலான வடிவம். அதை தான் மிக எளிமையாக வேறொரு குறியீடாக வச்சு இங்கே பழனி பாரதி சொல்கிறாரு. பாருங்களேன், உன் காலடியில் ஊறும் எறும்பை நசுக்கி விடாதே, அது இழுத்து வரும் இறை நம் காதலின் பெயர் எழுதிய அரிசியாகவும் இருக்கலாம். சொல்லுவாங்க இல்லையா, கவிதைக்காகவே உருவான மொழி அரபு அப்படிம்பாங்க. அது மாதிரி பழனிபாதின் சொற்கள் எல்லாம் கவிதைக்காகவே பூப்பவை, மிக அழகாக, மிக எளிமையாக, மிக லாகவமாக, ஒரு வழி இல்லாமல் உதிர்ந்து விடுகிற. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பூங்காவிலையோ எங்கேயோ படுத்துருக்குறோம், அப்போ ஒரு ஆலம்பழம் மேலே விழுது, அந்த ஆலம்பழம் வந்து மிகச் சிறியது, ஆனால் அது மேலே விழும்போது அத்தனை வழியை ஏற்படுத்துறது மாதிரி அந்த இலகுவான சொல் நம்ம இதயத்தில் வந்து விழும்போது ரொம்ப அழகாக நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தை தூண்டிவிட்டு வாழ்வின் நிறுத்தலை அடையாளப்படுத்துவதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையுடைய உள்ளார்ந்த பொருளாக நான் உணர்கிறேன். இன்னொரு கவிதை, ஒரு குழந்தை வைத்து இவ்வளவு அழகான ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? குழந்தை வறந்த சூரியன் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று. சூரியன் வந்து குழந்தை வறந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஒரு சின்னதும் பெருசுமா கோடு போட்டு ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சித்திரமாகவே கண்ணுக்கு முன்னாடி வர்றது. அவர் சொல்கிறாரு, குழந்தைகள் இருக்கும் வீட்டை சூரியன் எப்படியோ கண்டுபிடித்து விடுகிறது, அந்த வீட்டின் சாளரத்தில் அது தலைதாழ்த்தி மெல்லிய கீற்றுகளாக உள்நுழைகிறது. ஒரு நாள் அப்படித்தான் என் குழந்தையை விளையாட அழைத்தது, அவள் கைகளை நீட்டி விரித்து ஒரு கீற்றை உள்வாங்கி மூடிக்கொண்டிருந்தாள், அவ்வாறே வலது கையில் இன்னொரு கீற்றை வாங்கி கொண்டாள், இரண்டுக்கும் நடுவில் மூன்றாவதாக ஒரு கீற்று, அதை மார்பில் ஏந்தி கொண்டாள், உள்ளிருந்து உற்சாகமாய் என்னை அழைத்தாள், அப்பா எங்கிட்ட மூணு சூரியன் இருக்கே என்றால். அப்போ அந்த குழந்தையோட மகிழ்ச்சியை பார்க்கும்போது கவிஞருக்கு ஒரு தந்தைக்கு என்னவாக இருக்கும், அவ்வளோ அற்புதமான பேரதிசயத்தை பேரன்பம் அடைகிற குழந்தையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. அந்த மகிழ்ச்சியில் அந்த கண்ணம் பூரித்து போயிருக்கிற குழந்தைகிட்ட பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அவள் கண்ணத்தில் மின்னிய நான்காவது சூரியனை முத்தமிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிதான் ஒரு கவிதை மனநிலை வந்து நம்மளை கொண்டாட வைக்குது. இவ்வளவு அழகான கவிதைகளை நம்ம வாசிக்கணும் தானே.

0: கவிஞர் பழனி பாரதியின் கவிதைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் இனி செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து இதமான கீதங்களுடன் இனிமை சேர்க்க வருகிறது தேன் சிந்தும் நேரம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது

0: பெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோ ஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: அந்த நானா.
1: ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தளபதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை.

அஞ்சலி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடிய பாடலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கேட்கலாம் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை.

என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் என்கிட்ட மோதாதே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி திருச்சி மத்தியாலய 936 கிலோஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி.
1: குறள் அமுதம் அறிவுடைமை 43 அதிகாரம் 9 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நாம வசிக்கக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பறவை காகம். இது உலகின் பல பகுதிகளில் வாழக்கூடியது. காடுகளை விட மனிதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல காகங்களை பார்க்க முடியுங்க. காகங்கள் ரொம்பவும் அறிவாற்றல் கொண்ட பறவை இனம். மனிதர்களின் முகத்தை கூட நினைவுல வச்சுக்கும் திறன் கூட இதுக்கு உண்டு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மனிதர்களும் காகங்களை தங்களுடைய மூதாதையர்களா நினைக்கிறத கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காகங்கள் இயற்கையின் தூய்மை பணியாளர்னு கூட சொல்லலாம். இது சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்க முக்கிய பங்கு வகிக்குது. குப்பைகள் மற்றும் இறந்த உயிரினங்களை தின்று இயற்கையை சுத்தப்படுத்தும் பணியை செய்யுது. மேலும் விவசாயத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் சில பூச்சி இனங்களை உண்டும் விவசாயத்துக்கு உதவுது. வீணாக கிடக்கும் உணவுகள் மற்றும் சிதைந்த பொருட்களை சாப்பிட்டு சுற்றுப்புறத்தை பாதுகாக்க உதவியா இருக்குது. இப்படி நமக்கு உதவியா இருக்கிற காகங்களோட இனத்தை பெருக்க அவைகள் கூடு கட்ட மரங்களை நடணும், பிளாஸ்டிக் ரசாயன கழிவுகளை குறைக்கணும். காகங்கள் மற்றும் பிற பறவை இனங்களுக்கும் கூட தண்ணீர் உணவு வைக்கும் பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கணும். காகங்கள் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கும் முக்கிய உயிரினம். அவற்றை பாதுகாப்பது மனிதர்களோட கடமை. காகங்கள் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பே அப்படிங்கறத நாம எல்லோரும் உணர்ந்து செயல்பட்டாலே வெற்றி நிச்சயங்க.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் சங்கீத சாரல். இன்று திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டு. என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். முதலில் வேணதெல்லாம் தருவான் என தொடங்கும் என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாடல், கௌளை ராகம் ஆதி

திருச்சி வானொலியின் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸின் சங்கீத சாரலில் இதுவரை திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்தோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் எம் அஞ்சலி அஞ்சம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம், இணைந்திருங்கள்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வி

வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங், ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சு

0: செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் செந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு, ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட

0: துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சான்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி ஷர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்கவுள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யு போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

ஆகாஷ்வாணி நேரம் 1:01. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இனி நேர்களின் கடித வழி கானங்கள். காற்றலைகளில் உலாவரும் நேரமாக மனமயக்க வருகிறது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காசேதான் கடவுளடா படத்திற்காக பாடலை பாடுகிறார் பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் பூந்தடநலம் நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை ஆகியோர்.

மதுரகீதத்தில் இனிவரும் பாடல் திருவிளையாடல் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் திருச்சி முசிறி மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், செந்தில், அண்ணாமலை, காமராஜ், கீர்த்தனா, சதீஷ், அதிரன், சாந்தி, மோகன், வினோத் ஆகியோர்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: ஒரு மணி 8 நிமிடத்திற்கு திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பணம் படைத்தவன் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் பெட்டவாய்த்தலையிலிருந்து நந்தகோபால்.

மதுரகீதத்தில் இனி தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாந்த், மன்னச்சநல்லூர் அமுல்ராஜ் கணேசன் இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது அன்பை தேடி படத்திலிருந்து.

காவிய கானங்களின் அணிவகுப்பா இது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல். இது சத்தியம் படத்திற்காக பாடலை பாடுகிறார் பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவப்புதல்வி ஆகியோர்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

1:21 திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா, ஸ்ரீ.

மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் முதுரகீதம். நிகழ்ச்சியில் இனி நாச்சக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது மேயர் மீனாட்சி படத்திலிருந்து.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
3: நேயர்களின் கடித வழி கானங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை கீதம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். நேரம் 1:31. நிகழ்ச்சியில் வரும் பாடல் விவசாயி படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் வண்டியூர் கவிபாரதியார், திரு சக்தி ஜனார்தனன், அஸ்ரீத், பவஷ்யா, கீர்த்திகாராணி, பிரியதர்ஷினி, உபேந்திரன், ஸ்ரீதேவி ஆகியோர்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார் முழுதும் மனித குல பண்புதனை.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மேலாக
2: உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட், தொடர்புக்கு 9594900480.

இதுவரை திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மனமயக்கி சென்றது மதுரகீதம். மீண்டும் மலரும் நாளை பகல் ஒரு மணிக்கு தொடர்ந்து இணைந்தவர்கள் நேர்களே திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் டுலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில்பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில்பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும் செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள்

0: உயர்ந்து 104.49 ரூபாயாகவும் டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும் தகவல் கட்டுப்பாட்டையும் தூதரக சமிஞ்சலையும் பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதே கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்ப பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100வது நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்றார்.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயம்

0: பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவுநீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை அணைப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கருத்துக்களை அள்ளித்தரும் கற்பக விருட்சம், அனுபவ பகிர்வுகளின் அட்சய பாத்திரம், திருச்சி வானொலி.

0: While whole state will have hot nights for the next 2 days. Sushil Chandra Tiwari, Akashwani News, Lucknow.
1: IMD has also forecast heat wave to severe heat wave conditions in Madhya Pradesh today. Heat wave conditions are likely to prevail over Bihar and Marathwada during the day and over Punjab, Haryana, Chandigarh for the next 5 days. Benchmark domestic equity indices were trading around 0.2% up in afternoon trade today. The Sensex rose by 136 points to 75,451, while the Nifty added 42 points to 23,692 when reports last came in. PM. Last night, Sunrisers Hyderabad confirmed its place in the playoff, defeating Chennai Super Kings by 5 wickets at M.H. Chidambaram Stadium. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to attend third India-Nordic summit in Oslo, aimed at strengthening cooperation in technology, renewable energy, defence and trade. Prime Minister Modi and his Swedish counterpart Ulf Kristersson, in a joint newspaper article, stress on partnerships in times of global uncertainty. Supreme Court refuses to recall its earlier order of keeping sterilized or vaccinated stray dogs in shelters. IMD issues yellow alert for heat wave in national capital for next 3 days. And in IPL cricket, Rajasthan Royals to take on Lucknow Super Giants in Jaipur this evening. With that, we end the midday news.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நீர்முகம் பங்கேற்கிறார். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்சி ரோஸ்லின் அவர்கள். விவசாயிங்க நாம உணவை உற்பத்தி செய்யற உன்னதமான தொழில ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு பெருமையான விஷயம்தான். ஆனாலும் அந்த உணவு உற்பத்தியானது நஞ்சற்றதா இருக்கா அப்படிங்கறது கேள்விக்குறியா தான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் காலத்துல நஞ்சற்ற விளைபொருட்கள் தான் உற்பத்தி செய்யப்பட்டன. காலப்போக்கில் விவசாய முறை மாறினாலும் மறுபடியும் நம்ம முன்னோர்களோட விவசாயத்துக்கு தான் நாம திரும்பி இருக்கோம். சரிங்க, எந்த ஒரு விவசாய முறையா இருந்தாலும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில அங்கக வேளாண்மையில பூச்சி கட்டுப்பாட்டுக்கு தாவர பூச்சிக்கொல்லிகளின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மிடையே பகிர்ந்துக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்சி ரோஸ்லின் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பற்றி பேச இருக்கோம். அதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்காங்க நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். அம்மா வணக்கம்மா.
5: வணக்கம் ஐயா.
4: ஆமாம், அங்கக வேளாண்மையை எல்லாரும் வலியுறுத்துறாங்க, உங்களுடைய பார்வையில் ஏன் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
5: நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவு உற்பத்தியே ஒரு பெரிய சவாலாக நமக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம், நம்மளுடைய முதல் குறிக்கோள் என்னவாக இருந்தது அப்படின்னா உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், அதாவது உணவு தானியங்களின் உற்பத்தியை மட்டுமே அதிகப்படுத்துறத நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடுபொருட்கள் கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்தோம். அதில் நம்ம முக்கியமாக பயன்படுத்தினது வந்து ரெண்டு, ஒன்று ரசாயன உரங்கள், இன்னொன்று வந்து பூச்சிக்கொல்லிகள். எதுவுமே இயற்கை சார்ந்ததில்லை. அப்போ வந்து நம்ம வேதிய கூறுகள் அந்த பொருட்கள் எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம ஒரு இந்த 50 ஆண்டு பிறகு நம்ம உணவு உற்பத்தியில, அதாவது தானிய பயிர்கள் உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அடைஞ்சோம். இதுக்கு முக்கியமான காரணம் ரசாயன பொருட்களும் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் தான். ஆனா இப்ப ரீசெண்டா தன்னிறைவு பெற்ற பின் நமக்கு அதோட விளைவுகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமான சொல்லப்படுவது எஞ்சிய நஞ்சு. தானிய பயிர்கள்ல கம்மியா இருந்தாலும் இப்ப நம்ம நாட்டில் காய்கறி பழம் இதோட உற்பத்தியில வந்து நம்ம முதல் 2-3 இடங்கள்லயே நம்ம இருக்கிறோம். ஸோ அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னா பழங்கள்ல காய்கறிகள்ல எஞ்சிய நெஞ்சா வந்து நிக்குது. அது நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கும் இன்றைய மக்களோட வாழ்வியல்ல வந்து ரொம்ப ரொம்ப பாதித்திருக்கு. இதனாலதான் நம்ம இப்ப என்ன சொல்றோம், அங்கக வேளாண்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிட்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துறோம்.
4: சிறப்பு.

0: ஆமாம், இன்னைக்கு வந்து தாவர பூச்சிக்கொல்லிகளை இப்போ விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்களா, எந்த அளவில் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இன்னமும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு நிறைய அங்கங்கே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதோட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அந்த பழைய விவசாய முறைகளை இப்போ நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போ நம்ம வந்து வேளாண்மையில் பூச்சிக்கொல்லிகளுக்கும் நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம். முன்னாடி ரசாயன உரங்களை தடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அங்கக உரங்களுக்கு போயிட்டோம். அதே மாதிரி பூச்சிகளுக்கும் இப்போ வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து விவசாயிகளுக்கு வந்து இருக்குது.
0: ஆமாம், இப்போ நீங்கள் தாவர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி சொல்லும்போது என்னென்ன மாதிரியான தாவர பூச்சிக்கொல்லிகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வகைகளை சொல்லுங்கள்.
1: இப்போ நம்ம அங்கக வேளாண்மை அப்படின்னு போயிடுறோம். அங்கக வேளாண்மையில் பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம கண்டிப்பாக ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ரசாயன பூச்சிகள்கிட்ட இருக்கிற ஒரு என்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம தெளித்த உடனே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள, மூணு நாள், ரெண்டு நாள், நாலு நாளுக்குள்ளே நம்ம வந்து பூச்சி சாகிறதையும் திரும்ப பயிர் வந்து தழைச்சி வளர்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ரசாயன பூச்சிக்கொல்லிகளில் இருக்கிற அந்த எஃபெக்ட், அவ்வளோ வேகமாக இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் நமக்கு வந்து தாவர பூச்சிகளிலேயோ இல்லை அங்கக பூச்சிக்கொல்லிகளையோ இருக்காது. அது ஒன்று, அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ தாவர பூச்சிகளை நம்ம மூணாக பிரிக்கலாம். சாதாரணமாக பிரிக்கணும் அப்படின்னா, தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள், தாவரங்கள்லேருந்து என்ன பூச்சிக்கொல்லி கிடக்கும், நம்ம சாப்பிட்றமே தாவரங்களே அதுவும் பூச்சிக்கொல்லிகள்லாம் இருந்துக்கா, அது நமக்கு வந்து ஏதாவது ஏற்படுத்திடாதா அப்படின்னா, அப்படி கிடையாது. ஒவ்வொரு தாவரம் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடியதில் பூச்சிக்கொல்லிகள், அந்த ஒரு சில நச்சுத்தன்மை உள்ள தாவர பயிர்களில் நம்ம எப்படி சித்த மருத்துவத்திலையோ ஆயுர்வேத மருத்துவத்திலையோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய, பூச்சிகளை கொல்லக்கூடிய திறனுள்ள சில தாவரங்கள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டு, தாது உப்புகள். நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய தாது உப்புகள், சல்ஃபருங்கிறோம், ரொட்டினான்ங்கிறோம், அந்த மாதிரி சில உப்புகளையும் நம்ம, அதாவது எண்ணெய், நறுமண எண்ணெய்கள் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். மூணாவது, நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகளும் அங்கக வேளாண்மையில் ஒரு முக்கியமான பயன்பாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நுண்ணுயிரிகள் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து நமக்கு எந்த பூச்சிக்கு நம்ம தேவையோ அந்த பூச்சிக்கு மட்டும் தாக்கி மற்ற பூச்சிகள், நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து நமக்கு வந்து சரியான அளவில் கொல்லாமல் நமக்கு வந்து அதோடைய பயன்பாடுகளை வந்து நமக்கு சாதகமாக வச்சிருக்குது. இப்போ நம்ம அங்கக வேளாண்மையிலேயே நம்ம தாவர பூச்சிகள் இல்லாமல் நம்ம வேற என்ன பண்ணுறோம்னா, ஒட்டுண்ணிகள், ஊன் விழுங்கிகள்லாம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி நுண்ணுயிரிகளை பயன்படுத்தும் போது அவங்க வந்து பாதுகாப்பாக அறையிறாங்க, பூச்சிகளை வந்து நம்ம கொண்டுடுறோம். இந்த மூணு தான், தாவர பூச்சிகள், எண்ணெய்கள், நறுமண எண்ணெய்கள், மேலும் நுண்ணுயிர்கள், இது மூணுமே நம்ம பயன்படுத்தலாம்.
0: சரி அம்மா, இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மாதிரி இயற்கையாக தயாரிக்கக்கூடிய தாவரங்கள் இருந்து பெறக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது, அதாவது அந்த பூச்சிகளை கொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனால் விவசாயிகள் வந்து உடனடியாக தானே பண்ணுவாங்க?
1: இது வந்து பூச்சிக்கொல்லி இருந்தாங்க சார் சொல்கிறோம், தாவர பூச்சிக்கொல்லிகள் தான் பூச்சிகளை கொல்லும். ஆனால் அது எடுத்துக்கக்கூடிய காலம், நான் சொன்ன மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மூணு நாள் அஞ்சு நாள் நமக்கு கண் முன்னாடி அந்த எஃபெக்ட் தெரியும். ஆனால் இது எடுத்துக்கூடிய காலங்கள் ஒரு வாரம், ஏழு நாள்லேருந்து அது பிறகு தான் தெரியும். ஏன்னா ரசாயன பூச்சிகளோட செயல்பாடு வந்து அப்படி, நீங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறீங்க அப்படின்னா அது முக்கியமாக அது எதை எங்கே போய் வேலை செய்யுது அப்படின்னா, நரம்பு மண்டலத்தை. நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பல ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது தான். இப்போ நரம்பு மண்டலத்தை தாக்குச்சு அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அதோடய எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். பூச்சியோட எண்ணிக்கை கடகடன் குறைய ஆரம்பிச்சிடும், நமக்கு அதுவும் தெரியும். பூச்சிகள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குதுன்னா சேதாரமும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கம்மியாயிரும். அதனால தான் சாதாரணமாக நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருந்தோம்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால தான் நம்ம கண்காணிப்பு முறைகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு திடீர்னு பூச்சிகள் வந்து ஜாஸ்தியாக ஆகும்போதோ, நமக்கு வந்து அந்த மகசூல் குறையும் போதோ நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஐயோ ஏதோ பெரிய சேதாரம் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வேற வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகளுக்கு போகிறோம். ஸோ இதை தடுக்க தான் ஒவ்வொரு பயிர்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பூச்சி நம்ம பயிரை தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உத்திகளை வந்து பயன்படுத்தணும்னா, நம்ம நடவு செய்யறதுலேருந்து அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் வரைக்கும் நம்ம அதை கண்காணிச்சுட்டே வரும்போது எந்தெந்த பயிர்களுக்கு எப்பப்போ எந்தெந்த பூச்சி வரும், எவ்வளோ சேதாரம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு நம்ம முன்னாடியே கணிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் உத்திகளை பயன்படுத்தும் போது இந்த ரசாயன பூச்சி கொல்லிகளுக்காக நம்ம செலவினங்களை வந்து நம்ம கம்மியும் படுத்தலாம். நெஞ்சிய நஞ்சு இல்லாத பொருட்கள், சேஃபான பொருட்கள் கிடைக்கும், மகசூல் நமக்கு நிறைய கிடைக்கும்.
0: சரிம்மா, ஒரு சில தாவரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய இயற்கையான சில பூச்சிக்கொல்லிகளை பற்றி சொல்லுங்களேன்.
1: நம்ம எல்லாருக்கும், இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாவரம் அப்படின்னு சொன்னோம்னா வேம்பு. ஸோ இப்போ இந்த ரசாயன பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே எங்கிருந்து இந்த ரசாயன பூச்சிகளை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு முன்மாதிரியாக இருந்தது வந்து தாவர பூச்சிக்கொல்லிகள் தான். நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிரைசாந்திமம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வந்தி பூ, வேம்பு, இது ரெண்டும் தான் முதல்ல இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய இந்த நரம்பு மண்டலங்களை தாக்க

0: கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வந்து அதோட முன்மாதிரி இவங்க ரெண்டு தான். இப்போ நம்ம சைனா, எகிப்து, இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சொல்றோம் வேம்பு வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒரு மரப்பயிர், எல்லா இடத்துலயும் இருக்கு. அது வந்து இப்ப நம்ம வேணும்னாலும் எவ்வளவோ எடுத்துக்கலாம். சோ அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லி. இது வந்து நம்ம எப்பயுமே நமக்கு கமர்ஷியலா, அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லிகள்லயும் அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, தாவர பூச்சிகள்லயும் சொல்றாங்க. அசாடிரெக்டின் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறோம், நீமசால் பயன்படுத்துறோம். அது வந்து நமக்கு வந்து ஈஸி ஃபார்முலேஷன், அவங்களே ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நடுவில் கொண்டு போய் அதை வச்சிருக்காங்க. அது இயற்கையா கிடைக்கக்கூடியது, வேப்பம் இலைகள்ல இருந்து கிடைக்கும். அதுல வந்து நிம்பிசிடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருட்கள் இருக்கு, அசாடிரெக்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அதை தான் நம்ம இப்ப வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வேப்பம்மை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க எல்லா பகுதிகளுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். முக்கியமா நம்ம பயன்படுத்துறது வேப்ப இலைகள் மற்றும் வேப்பம் எண்ணெய், வேப்பம் கொட்டை. ஸோ வேப்ப எண்ணெய், வேப்பம் கொட்டை சாறு, இதுதான் வந்து நம்ம ரொம்ப காலகாலமாக நம்ம முன்னோர்களுக்கே தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது எவ்வளோ பயன்படுத்தணும், நமக்கு வந்து எவ்வளோ எடுத்து போடணும், எவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம இப்போ ரசாயன பொருட்கள்லாம் நம்ம சொல்கிறோம் 2 மில்லி அடிங்க ஒரு லிட்டருக்கு அப்படிங்கிறோம். இந்த தான் பிரச்சனை. இப்போ இங்கே தாவர பூச்சிக்கொல்லிகளில் எவ்வளோ அடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம விவசாயிகளுக்கு சொல்லணும். அடித்தா எவ்வளோ நாளில் கட்டுப்படும், என்ன கூறு நம்ம பயன்படுத்துகிறோம், எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து செய்யக்கூடியது. அதனால தான் இந்த தாவர பூச்சிக்கொல்லிகளில் முக்கால்வாசி விவசாயிகள் வந்து இதை ரொம்ப நம்பி போறது கிடையாது. சோ இதுக்குள்ள ஆய்வுகள் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல அங்கக பூச்சிக்கொல்லிகளுக்கே தனியா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா சொல்லக்கூடியது வந்து 3G கரைச்சல் அப்படின்னு சொல்றோம். ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய 3G கரைச்சல் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி வந்த பஞ்சகாவியத்துக்கு வந்து பூச்சி, நோய் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்குவியாவும் நம்ம வந்து யூஸ் பண்றோம்.
1: இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த வேப்பெண்ணெய், அது வந்து எவ்வளோ அடிக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் அதை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கும் பயன்படுத்த முடியுமா? இப்போ வாழைக்கு, மல்லிகைப்பூ, நெல், அது மாதிரி வெவ்வேறு வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியும்.
0: சரியான கேள்வியை கேட்டீங்கய்யா. இப்போ பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா அது எப்படி, அதோட செயல்திறன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியவை, இல்லைன்னா பூச்சிகளோட பறக்கும் தன்மையை வந்து குறைக்கக்கூடியது, பூச்சிகளோட அதாவது உருமாற்றத்தை வந்து செய்யக்கூடியது. இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் என்ன பண்ணதுன்னா ரெண்டு வேலையை செய்யுது. ஒன்னு, அந்த இடத்துக்கே வராம பூச்சிகளை தவிர்த்து விடுகிறது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, உங்களுக்கு நறுமண எண்ணெய்கள் வந்து நம்ம சொல்றோம். நறுமண எண்ணெய்களுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, யூகாலிப்டஸ் ஆயில நம்ம எடுத்துக்கலாம், இல்ல கற்பூர எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, கற்பூர எண்ணெய்கள் வந்து நமக்கு கிடைக்குது, கற்பூர எண்ணெயா இருக்கலாம். சோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல எப்படி செயல்படும் அப்படின்னா, எந்த பயிரா கூட இருக்கலாம், எது இப்ப நமக்கு டார்கெட் வந்து பூச்சிதான். சோ இப்ப நம்ம தெளிக்கிறது மூலம் என்ன பண்ணுதுன்னா, பூச்சியை அந்த பயிர்களிடம் அண்ட விடாமல் தடுக்கிறது. எப்படி அப்படின்னா, இப்ப நறுமண பயிர், நறுமண எண்ணெய்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீட்டட் ஏரியாவை, அந்த எங்க நம்ம அந்த பூ இதை தெளிச்சிருக்கோமோ அந்த ஏரியாவுக்கும் முதல்ல அது பக்கமாவே வராது, அந்த பயிர் பக்கத்திலிருந்தே வராது, அந்த இடத்த தவிர்த்துடும், அடிச்சிருக்க அந்த பயிர்களை தவிர்த்துடும். இது ஒன்று. இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அது அந்த இடத்தையே சூஸ் பண்ணாது. இப்போ சப்போஸ் ஒரு மல்லிகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மல்லிகையோ வாழையோ, நீங்க கேட்ட மாதிரி வாழையில அஸ்வினி வந்து ஒரு பெரிய பூச்சி. இப்போ நீங்க இந்த மாதிரி அதை அடிச்சிட்டீங்கன்னா, பூச்சிகளுக்கு வந்து நீள்கொம்புகள், ஆண்டனான்னு சொல்லக்கூடியது, அது வந்து அந்த வாசத்தை வந்து கண்டுபிடிக்க கூடிய தன்மை பூச்சிகளுக்கு இருக்கு. நமக்கு எப்படி மூக்கு செயல்படுதோ அந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நீள் கொம்புகள் இருக்குன. அப்ப அந்த ட்ரீட்டட் ஏரியாவே அதை அவாய்ட் பண்ணிடும், கம்ப்ளீட்டா வரவே தவிர்த்துடும். ஒண்ணு. இன்னும் ரெண்டு அப்படி என்னன்னா, இப்ப நம்ம வேப்பம் பத்தி பேசுறோம், வேப்பம் சாறு பத்தி பேசுறோம், வேப்பங்கொட்டை சாறு பத்தி பேசுறோம். இப்ப அதெல்லாம் என்ன ஆகும்னா, அதிகபட்சம் அதுக்கு நறுமணம் கிடையாது, ரொம்ப ஸ்மெல் வராது, ஆனா அந்த இடத்துக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுன்னா, அதை சாப்பிட்டு பார்க்கும். சோ சாதாரணமா பூச்சிகள் வந்து போன உடனே ஒரு பயிர் இருக்குன்னா டக்குனல சாப்பிடாது, போய் அதை ஒரு டெஸ்ட் பைட் பண்ணும், இது சாப்பிடலாமா சாப்பிடலையா அப்படின்னு பண்ணும், சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஏற்றதா இருந்தா கண்டினியூஸா அதை சாப்பிடும். இப்போ அதே மாதிரி நம்ம வேப்பம் எண்ணெயோ இல்ல வேப்பங்குட்டை சாரோ நம்ம பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கும். 2 கடி 3 கடி சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா, சாறு உறிஞ்ச பூச்சிகள் சாறு உறிஞ்சும். அது மாதிரி உறிஞ்சு பார்க்கும்போது கசப்பா இருக்கிறதுனால அது திரும்பவும் அதை சாப்பிடாது. ரெண்டு. சப்போஸ் மூணாவது, சாப்பிட்டும் அதுக்கு தெரியல சாப்பிட்டுருச்சு. இப்ப சாறு உறிஞ்சுகள், இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப இலையில நம்ம அடிச்சிருக்கிறோம், கடி துண்ணும் பூச்சிகளா இருந்தா கடிச்சு சாப்பிடுறோம். ஆனா சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அது உள்ள போகணும், அந்த வேப்பெண்ணெயோ இல்ல வேப்பங்குட்டை கரைச்சலோ செடிக்குள்ளர போகணும், சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லுவோம், ஊடுருவி பாயிர நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்குள்ள போகும்போது இது உறிஞ்சி சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதோட வாழ்க்கை சுழற்சியில மாற்றங்கள் ஏற்படுது. இப்ப பூச்சிகள் வந்து டக்குன்னு இப்ப முட்டையில இருந்து அப்படியே பெரிய அந்த பூச்சியா வந்துடுறது கிடையாது. முட்டை பருவம் இருக்கு, அதுக்கப்புறம் புழு பருவம் இருக்கு, அதுக்கப்புறம் கூட்டுப்புழு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளா இருக்கு. இப்ப இந்த 4 பருவத்தை நம்ம எங்க வேணா அடிக்கலாம். இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அதிகபட்சமாக முட்டையை வந்து ஒண்ணுமே பண்ணாது. இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய பூச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு போறோம். அப்ப அது என்ன பண்ணா, புழு பருவத்தை தான் அது தாக்குது ரசாயன பூச்சிக்கொல்லி. ஆனா தாவர

0: பூச்சிக்கொல்லிகள் நான் சொன்ன மாதிரி அண்டவே விடாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், முட்டையிடுதலை நம்ம தவிர்க்கிறோம். ரெண்டாவது சாப்பிடவே விடாது, அப்போ சாப்பிட்டா உடனே அது மரணிக்கிறோம். மூணாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அது என்ன பண்ணா உருமாற்றத்துல ஒரு சேதம் விளைவிக்குது. இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா அது புழு பருவத்துல இருக்குன்னா டக்குன்னு புழுவாயிராது, புழு ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அது தோல் உரித்து அடுத்து பெரிய பெரிய பூச்சாகும். இப்போ இந்த அசாடிராக்டின் அப்படின்ற அந்த வேதிக்கூறு வேப்ப பொருட்கள்ல இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா இந்த உருமாற்றத்தை, அதாவது தோல் உரித்தல் இந்த மாதிரி இதை கம்மி பண்ணிடுது. ஸோ அதனால அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது.
1: ஸோ அந்த சைக்கிளை வந்து மாற்றும்போது அதோட உற்பத்தி வந்து குறையுது.
0: இப்போ ஏன்னா புழு பருவத்துல இருந்து தானே அது கூட்டு புழுவா மாறணும். இங்கேயே நம்ம அடிச்சிட்டோம்னா புழுவுல இருந்து கூட்டு புழுவா மாறியோ, இல்லை நம்ம நிறைய பொருட்கள்ல நிறைய இடத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா புழுவும் கூட்டு புழுவும் அப்படியே உருமாறி பாதியிலே நின்றுடும், அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் பண்ணாது, அப்போ நம்ம அங்கேயே அதை சாகடிச்சிடும்.
1: சிறப்பு மேம், இதுவரை எங்களோட கலந்து கொண்டு இயற்கை பூச்சிக்கொல்லிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆலோசனைகளை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: அம்மா, இது குறித்து மேற்கொண்டு விவசாயிகள் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 9 9 3 3 1 8 3 0 1.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: 99 43 31 83 0 1.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நேர்முகம். பங்கேற்றார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்சி ரோஸ்லின் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் வனம். இன்றைய நிகழ்ச்சியில் அஞ்சம்மாள் குழுவினரின் கிராமிய பாடல்கள். தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் எறும்புகள் உவமையாக கூறப்பட்டுள்ளன. எறும்புகள் அளவில் சிறியதாகவும் சுறுசுறுப்புடனும் இயங்குவதால் கூட்டமாக ஒற்றுமையுடன் ஓர் அணியில் செயல்படுவதால் நமக்கு விந்தையே மேலிடுகிறது. எதிர்காலத்தின் தேவை அறிந்து உணவை சேமிப்பது, கூடு கட்டி குழுவாக வாழ்வது, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, சூழலுக்கு உதவுதல், உருவம் கண்டு எல்லும் மனப்பான்மையை வெல்வது என பல குணங்களை நமக்கு எறும்புகள் உணர்த்துகின்றன.

0: வேடனிடமிருந்து புறாவை காப்பாற்றிய எறும்பின் கதையை பள்ளி பாடத்திலேயே படித்திருக்கிறோம். எறும்பு புற்றை பல இடங்களில் தெய்வமாக வழிபடுகின்றனர். ஏனெனில் மனிதன் இயற்கை என அதன் பங்களிப்பு கனமானது. யானை முதலா எறும்பு ஈராய என உருவ அளவு கொண்டு மாணிக்கவாசகர் உயிர்களை வகைப்படுத்துவார்.
1: ஏதன்னே நன்னா ஏழு நானே நன்னா ஏழு ஆனானே.

எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே, திரு எறும்பியூர் மலைமேல் மாணிக்கத்தை என தேவாரமும் திருத்தாண்டகமும் எறும்பின் புகழ் பாடுகின்றன. சிறுகுடி பன்னனின் குடிலில் இருந்து சோறு பெற்று வரிசையாக செல்பவர்களை கண்டதும் மழை வருவதை முன்கூட்டியே தன் அறிவால் தெரிந்து கொண்ட எறும்புகள் பள்ளமான நிலத்திலிருந்து மேட்டு நிலத்திற்கு சேமித்த உணவை கொண்டு செல்வதை உவமையாக சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் கூறுகிறார்.

எறும்புகள் பேசிக்கொள்ளும் மொழியை உணர்ந்த மனிதர்களும் இருந்துள்ளனர். கம்பராமாயணத்தில் கைகேயியின் தந்தை அஸ்வபதி அவனுக்கும் அவனது மனைவிக்கும் ஏற்பட்ட விரிசல் குறித்து அறிந்தும் எறும்பிடம் கதையால் என்று கைகேயியை குறிப்பிடுகிறார் கம்பர். இதன் மூலம் கைகேயிக்கும் எறும்பின் மொழி தெரிவது புலப்படுகிறது. இவ்வாறு எறும்புகள் இலக்கியங்களோடும் சுற்றுச்சூழலோடும் பின்னி பிணைந்திருந்தது நமக்கு தெளிவாகிறது. எறும்புகள் போல இயற்கைக்கும் பிற உயிர்களுக்கும் உதவ முடியவில்லை என்றாலும் கூட துன்பம் விளைவிக்காமல் இருக்க முயற்சி செய்வோம்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சிகள், அஞ்சம்மாள் குழுவினரின் கிராமிய பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இன்று மாலை மணி 5:30 ஆரம்பமாகும். நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பிரம்மாண்டமா ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வரும். மன்னார்குடி கலக்கலக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நினைவுக்கு வரும். மன்னார்குடியே கலக்கிட்டு இருக்கு இந்த ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்க பார்த்தோம் அப்படின்னம்னா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி ஏற்காடு எல்லாம் போகவே வேணாங்க. அந்த குழுமையை நாங்களே கொடுக்குறோம். குதூகலமா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி இங்க எக்கச்சக்கமான கேம்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம் வேற. அதுவும் சரி குட்டீஸ் தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு ஜெயின்ட் வீல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பெரியவங்களும் உட்கார்ந்துருக்காங்க, குட்டீஸும் உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு ஏதுங்க வயசு அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல சஸ்பென்ஸா இன்னும் ரெண்டு மூணு கேம் ஷோ எல்லாம் இங்க காத்துட்டு இருக்கு. எங்களுக்கு எப்படா அதை ஓபன் பண்ணுவாங்க, ஜிப் சைக்கிள் ஜிப் லைன் அப்படின்னு புதுசு புதுசா எங்கேயும் பாக்காத அளவுக்கு இங்க இருக்கு அப்படின்னு நாங்களும் ஆவலா பாத்துட்டு இருக்கோம். எப்ப ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்க முகத்துல பயங்கர சந்தோஷம். சரி முதல்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க குட்டீஸ் கிட்ட கேட்க போறோம் அவங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லவே இல்லைங்க, நாங்களாம் சூப்பரா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பெரியவங்க தான், சில்ட்ரன்ல இருந்து அடல்ட் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட் பிளேஸ் அப்படின்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விஜயலட்சுமி. என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் கவிதா அண்ட் கலை செல்வி மூணு பேரும் எங்களோட சில்ட்ரனோட
2: விளையாண்டாங்க. இப்ப ட்ரை கேம்ஸ்க்கு வந்திருக்கோம். வெரி நைஸ்.
0: காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லையே இல்ல, எதுல வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களோட வந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் கேட்கலாம் எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு.
3: எங்க பொண்ணோட என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்தோம். என் பேர் கலைச்செல்வி, என் பொண்ணு பேரு சாய்ஜன்மி. ஜாலியா என்ஜாய் பண்றோம் காலையில இருந்து.
0: குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நாங்களும் சேர்ந்து எங்க பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: கமலி.
0: வா, என்ன படிக்கிறீங்க?
4: 10th ஸ்டாண்டர்ட்.
0: ஆஹா, நாளைக்கு ரிசல்ட். இன்னைக்கு குதூகலமா விளையாண்டுட்டு போயிடலாம்.
4: 10th முடிச்சு.
0: ஓ, 9th to 10th. வெரி குட். அடுத்த வருஷம் கண்டிப்பா படி படி படின்னு போறாங்க. இப்பயே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டீங்க இல்லையா? ஓகே கமலி, எப்படி என்ஜாய் பண்ணீங்க காலையில இருந்து?
4: நல்லா என்ஜாய் பண்ணேன், ஜாலியா இருந்துச்சு.
0: ஜாலியா இருந்துச்சா? எந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது கமலிக்கு?
4: வாட்டர் கேம், சைக்ளோன் ட்விஸ்டர்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் நிர்ஜா.
0: நிர்ஜாவுக்கு என்ன கேம் இங்க ரொம்ப பிடிச்சது? செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க, எல்லாரும் வரலாங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
5: டேஞ்சர் சிங்.
6: சாய் ஜனனி.
0: உங்க பேர் சொல்லுங்க.
6: சாய் ஜனனி.
0: சாய் ஜனனிக்கு எது ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது? செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. இத வந்தா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் செம்மையா என்ஜாய் பண்ணங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஜனனி.
6: சைக்ளோன் ட்விஸ்ட்.
0: வா, ஓகே. அடுத்து எதுக்கோ ஒரு கேமுக்கு ரெடியா இருக்கீங்க, என்ன விளையாட போறீங்க?
6: கொலம்பஸ்.
0: ஓ, கொலம்பஸ் கொலம்பஸ் கொலம்பஸ். அந்த லீவ்ல இங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல குதூகலமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டம், அட்டகாசம், ஆனந்தம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு மீண்டும் சந்திப்போம் இடையே மெத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல. இணைந்திருங்க நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இணைந்திருக்கிறீர்கள் மன்னார்குடி இடையர் ரத்தம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து இங்க அசத்தல் சந்திப்பா இங்க வந்துட்டு கூடிய பொழுதுபோக்காக இங்க வந்து மக்கள் குவிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க கிட்ட நம்ம வந்து பார்த்து பேசிட்டு இருக்கோம். எத்தனை கேம்ஸ் இருக்கோ அத்தனை கேம்ஸையும் பார்த்து நாங்க ரசிக்கணும், விளையாடணும், த்ரில்லிங்கா அனுபவிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எத்தனை கேம்ஸ். அவங்க வந்து இந்த கொலம்பஸ் மரக்கலம் இருக்கு, சோலாஸ் மரக்கலத்துல அவங்க ரொம்ப ஜாலியா இப்ப வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இப்ப நம்ம கூட இருக்காங்க, எங்கேன்னு வந்திருக்கீங்க சார் சொல்லுங்க.
1: ஹாய், மாலை வணக்கம். நான் வந்து ரிட்டாமலத்துல வந்திருக்கிறேன்.
0: சரி,
1: நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வருஷம் ஒரு மாசம் லீவுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். என் குடும்பத்தோட இங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான்ல இருந்தேன். நீங்க ஃபண்டாஸ்டிக் வந்து சிறப்பா என் குழந்தைகள், என் மனைவி, என் பையன் எல்லாருமே வந்து சந்தோஷமா கழிச்சுட்டு இருக்கோம். நேரத்தை காலையில வந்து ஒரு 11 மணிக்கு வந்தோம். வந்து அந்த வாட்டர் ஃபால் ஹைட்ல பெரியவருக்குன்னு சொல்லிட்டு மேல ஹைட்ல இருந்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம்னா திருவிழா இருந்துச்சு. சின்ன குழந்தைகளும் ரொம்ப எக்ஸைட்டா இருந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். நந்திக்கு பிறகு இந்த பெரிய குழந்தைக்கு வந்து அவுட்டோர் கேம் வந்து ராட்டணும் இந்த எல்லாமே விளாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு.
0: சரி, அதெல்லாம் நீங்கதான் பாக்க போறீங்க, நீங்க விளையாட போறீங்க. ஏன்னா அந்த வாட்டர்ல இருந்து அந்த குளிச்சு வந்து அந்த களைப்பு தெரியுது. பாட்டு கொஞ்சம் நல்லா ஓய்வா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு இருக்கீங்க நீங்க இல்லையா? அதோட கை குழந்தையோட வந்திருக்கீங்க நீங்க, அதான் இன்னும் வியப்பா இருக்கு. அவனும் போன் போன் பிடிக்கிறான், ரொம்ப ஆர்வமா இருக்கான்.
1: பேரு வந்து வச்சிருக்கேன்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு ஜிப்ரான். எனக்கு இந்த எல்லா வாட்டர் ஸ்லைடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாமே விளையாடு
0: ரொம்ப ஜாலியா இருந்ததா, பிடிச்சிருந்ததா? சரி, திரும்ப திரும்ப வரணும் இருக்கா? இங்க திரும்ப வரணும் இருக்கா? ஒரு நாள் பத்தாது இல்ல. இன்னும் நிறைய அவுட்டோர் கேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் விளையாடணும் ஆசையா இருக்கா? விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப சோழாஸ் மரக்கலத்துல விளையாடிட்டு வந்து இறங்கி இருக்காங்க. இவங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நூறு லமீன். நாகை மாவட்டம் கிட்டச்சேரியில இருந்து வந்திருக்கேன். இந்த விடுமுறை வந்து பிள்ளைகளுக்காண்டி சிறப்பான முறையில செஞ்சிருக்காங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு, நேரம் கடந்ததே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளவு விளையாட்டுகளை வச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வரணும் போல தான் இருக்கு.
0: ஏன்னா இங்க உள்ள இயற்கை சூழல் அப்படி இருக்குது இல்லையா? சரி, அதோட வந்து
2: மன அமைதியும் கிடைக்குது, அதனால ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தது உங்க பேர் சொல்லுங்க. எங்கேயிருந்து வந்திருக்கீங்க?
3: திருத்துறைப்பூண்டில
0: இருந்து. என்னென்ன விளையாட்டு பாத்தீங்க? என்னென்ன விளையாடுனீங்க?
3: எல்லாமே
0: என்னென்ன சொல்லுங்க, என்னென்ன
3: விளையாடுறீங்க?
0: அப்புறம் இன்னும் எவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருக்கீங்க?
3: இங்கேருந்து
0: காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து ஆர்வம் குறையல உங்களுக்கு? அப்படித்தானே, பேசறதுக்கு முடியல. எந்த கேம் அடுத்தது விளையாடலாம்னு கண்ணு குத்து குத்து பாத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப அழகா பாத்துட்டு இருக்கீங்க நீங்க. ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா. சுனாமியில குளிச்சீங்க? சுனாமிங்க ஸ்விம்மிங் போற ஒரு பாட்டி வந்து ரொம்ப ஜாலியா என்தூசியாஸ்டிக்கா பேசிட்டு இருக்காங்க.

இணைந்து 102.1

0: 3:35 ஆயிடுச்சு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம மன்னார்குடி இளையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருக்கோம். எவ்வளவு ஜென்ஸ், எவ்வளவு, இது வெயிலே தெரியல. வெயிலே வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க இங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸை என்ஜாய் பண்ணாம வெளியே போக மாட்டோம் அப்படின்னு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யார் எங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, யார்கிட்ட பேச போறோம்னு கேட்கலாம். உங்க பேர் என்னமா?
1: ரக்ஷனா.
0: ரக்ஷனா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: காரைக்கால்.
0: காரைக்கால்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா? எப்படி தெரியும் இங்க எவ்வளவு சூப்பரா இப்படி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்தோம், அதை பார்த்துட்டு வந்தோம்.
0: அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்துட்டீங்க, ஓகே. சரி, காலையிலேயே வந்துட்டீங்களா?
1: காலையிலேயே வந்துட்டோம், 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்.
0: என்னென்ன கேம்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது?
1: ரொம்ப பிடிச்ச ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்புறம் ரெயின் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரெயின் டான்ஸும் ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா அழகழகா, அதாவது வெறும் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு இல்லாம அதை வடிவமைச்சிருக்கதே ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. ஒரு கொடை மாதிரி, ஒரு காளான் மாதிரி, ஒரு சன்ஃபிளவர்ல இருந்து அதே வாட்டர் வர மாதிரி, ஒரு ஈகிள் இருக்கு, அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு பீஸ் இருக்கு, அப்புறம் ஒரு க்ரோ, அதாவது காக்கா வச்சு அப்படியே தேன் கூட்ல இருந்து தண்ணி வர மாதிரி, அப்படியே ஒரு வடிவமைப்புமே அப்படியே கண்ணை கவர்ற அழகுக்கு வண்ணமயமாவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அழகழகா சாரல் மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி மழைச்சாரல் மாதிரி தண்ணி விழுந்துட்டே இருக்கு. அதுல அவங்க குளிக்க போது எவ்வளவு அட்டகாசமா இருக்கும்ல, அன்லிமிட்டெட் ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தி சொல்ல போறாங்க.
2: என் பேர் சகுந்தலா, காரைக்கால்ல இருந்து வந்திருக்கிறோம் நாங்க.
0: காரைக்கால்ல இருந்து இங்க என்ஜாய் பண்ணணும்னு வந்துட்டீங்க, அதாவது பயங்கர ஸ்பிரிட்டோட இருக்கீங்க. நான் நினைஞ்சிட்டே வந்திருக்கேங்க, இருந்தாலும் நான் பேசுவேன், என்னோட என்ஜாய்மெண்ட்டை சொல்லுவேன். சாயங்காலம் போற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அடுத்து அது எதுல விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க?
2: வாட்டர் கேம்ஸ் தான் இப்ப காலம்பரியிலேருந்து போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப என்ஜாய்மெண்டா த்ரில்லா இருக்குது. அந்த சுனாமிங்கிறது கடல் மாரியா அமைச்சிருக்காங்க, அது நல்லா எம்பி எம்பி வரக்குள்ள நமக்கு கடல் உள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, நல்லா ஜாலியா இருக்குது.
0: வாங்கப்பா, சுனாமில ஸ்விம்மிங் போடுறோமோ இல்லையோ, இந்த சுனாமில நாங்க ஸ்விம்மிங் போட்டு எப்படி வரோம்னு பாருங்க அப்படிங்கிறாங்க.
3: ஒரு இடத்துல ஒரு மாடர்ன் கேர்ளா ஒருத்தங்க வந்து வந்துருக்காங்க மேம். ஆமா, கேம் இல்லையா, அதனால ஜாலியாவே வந்துட்டாங்க. இப்ப இவங்க ஃபாரின்ல வந்திருக்காங்களான்னு கேக்கலாமா? எங்க வந்துருக்கீங்க?
4: நாங்க இங்கதான் பக்கத்துல திருத்திருப்பூனில வந்திருக்கோம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹனியா.
0: நல்லா இருக்கு, பேரே நல்லா இருக்கு, டேட் மாதிரி. சரி, எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் எப்படி இருக்கு?
4: ஆக்சுவலா நாங்க வந்து கிட்டதான் இருக்கோம், நாங்க மோஸ்டா கேரளா அந்த மாதிரி பெங்களூர் அந்த மாதிரி போய் பழக்கம். திடீர்னு ஓகே வரலாம்னு சொல்லி பார்த்தோம், எதிர்பார்க்காம வந்தோம். சூப்பரா இருக்கு இங்க இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க், நிறைய ரைட்ஸ் இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரெயின் டான்ஸ் அதெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரஸா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மன்னார்குடியில இப்படி ஒரு தீம் பார்க்காங்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கு.
0: ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க,
4: சூப்பரா இருந்துச்சு.
0: காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க?
4: ஒரு 10 மணிக்கு வந்திருக்கோம்.
0: விளையாடுங்க.
5: ஃபர்ஸ்ட் எனக்காகவும் எங்க அக்காக்காகவும் தான் இங்க வந்தோம். நாங்க வந்து திருச்சி அளவுக்கு தஞ்சாவூர் அளவுக்கு இருக்காதுன்னு நினைச்சிருந்தோம், ஆனா திருச்சியோட தஞ்சாவூரோட பெஸ்டா இருந்தது, நிறைய ரைட்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது.
0: ரொம்ப அழகா இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட்

0: பார்க்க என்ஜாய் பண்றாங்க. இப்ப வந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க அவங்க, அதாவது அம்மா அப்பா பொண்ணு பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹரிகிருஷ்ணா. கும்பகோணம் என்ன வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
2: அடுத்தது
0: பார்க் இருக்கு, இது இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா ஆமா. நினைக்கிறோம் ஒரு சிறு பாடலை கேட்டுட்டு மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை.

0: வெள்ளத்தில தான் இருக்கும். ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல செம்ம என்ஜாய்மெண்ட். எப்படா அப்படியே இந்த ஜிப் சைக்கிள் ஜிப் லைன் இது ரெண்டும் ஓபன் ஆகும். நேயர்கள்லாம் ரொம்பவே காத்துட்டு இருந்தாங்க, வந்த இங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான இதுல வந்து அவங்க இறங்கிட்டாங்க. இப்ப அங்க இருந்து ஒரு பெரிய ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு கம்பி ரொம்ப சேஃப்டியாவும் செக்யூர்டாவும் இருக்க கட்டியிருக்காங்க. அங்க இருந்து இப்ப சைக்கிள் ரைடு வரப்போகுது. இத பாக்குறதுக்காகவே ஒரு குரூப் அப்படியே ஒரு பட்டாளமா இருக்கிறாங்க இங்க. அது மட்டும் இல்ல, இதை விளையாடுறதுக்கு ரெடியா அங்க லைன்லயும் நிறைய பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும்.
1: குடும்பத்தோட திரும்பி போக போற அந்த ஒரு தம்பதியர் தான் கேட்க போறோம். வணக்கம், எங்க வந்திருக்கீங்க?
2: கூப்பிட்டு வந்தாங்க. உள்ள வந்தாரு மணி 4 ஆக போகுது.
1: சரி அப்ப வரைக்கும் தண்ணிலே இருந்தா?
2: ஆமா தண்ணிலே ஊந்தாரு. எல்லாமே சிறப்பா இருந்துச்சு.
1: நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுபத்ரா தேவி. பசங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தடவை எப்பயாவது வரப்ப வரப்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கு. அவ்வளவுதான். காலையில வந்துட்டீங்க, மிகப்பெரிய ஸ்நாக்ஸ் பேக்கோட வந்திருக்கீங்க போல. ரெண்டு கிட்ஸுக்கும் பைய பார்த்தா ஸ்நாக்ஸ் இல்லையா? எல்லாமே ட்ரெஸ் பேக் எல்லாமே.
3: அப்ப பசங்க ஸ்நாக்ஸே கேட்காம உள்ள வாங்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு கண்ணு எங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு முக்கியம் நமக்கு.
1: கண்டிப்பா வருவோம். பார்க்ல இங்க நாங்க இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜிப் லைன் சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு, அப்புறம் ஜிப் சைக்கிள் சொல்லக்கூடிய விளையாட்டு, இது ரெண்டு ஆரம்பமா போகுது. டெல்டா ஸ்கை வீல், அப்புறம் கிரேசி ராஃப்ட், கொலம்பஸ் அந்த சோலாஸ் மரக்கலம், அதெல்லாமும் இப்ப போயிட்டு இருக்கு. அந்த இதுக்காக தான், அந்த ஜிப் லைனுக்கும் அந்த ஜிப் சைக்கிளுக்காக தான் இவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் ஏற்பிளே நம்ம பாக்குற மாதிரி போயிட்டே இருக்கு. நிறைய வந்து தண்ணியில வந்து குதிக்கணும், பிள்ளைங்க தண்ணியில விளையாடணும் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா வந்தது. அவங்க அம்மா அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வராங்க. அதோட பாத்தீங்கன்னா இங்க ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு போட்டு ரொம்ப அழகான ஒரு வளைவு வச்சிருக்காங்க. நம்ம நுழையும் போதே பாத்தீங்கன்னா ஐ லவ் ஃபன்டாஸ்டிக் அப்படின்னு போட்டு அழகா யானையும் போட்டு அந்த ஒரு அந்த ஷோ, அதாவது அந்த அவங்க பண்ணிருக்கிற அந்த டெக்கரேஷன்ல ரொம்ப அருமையா இருக்கு. ஜெயண்ட் வீப் ஆரம்பிக்க போறது மேல அங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியுதா கவிமணி உங்களுக்கு?
3: ஆமா மேம், எங்கேயோ இருக்காங்க. இங்க வானத்துல ஏரோப்ளேன்ல பாதியில கீழே வந்துட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா அந்த ராட்னத்துல இருந்து தெரியுறாங்க மேடம். இங்க இருந்து பார்த்தா இந்த ராட்னம், இந்த ஐ லவ் ஃபன்டாஸ்டிக் அப்படின்னு இருக்குல்ல மேம், அது ஒரு செல்ஃபி ஏரியா மேம். செல்ஃபி எடுக்கிறதுக்காக அது கரெக்டா தீமா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல தெரியுது பாருங்க அந்த ராட்டனம் மேடம். நான் அதை ஏத்தி விடுறீங்களா மேடம்? ப்ளீஸ் மேடம், அதுல ஏத்தி விடுங்க மேடம். நானும் பாவல்ல மேடம். நானும் பாவல்ல மேடம். ஏத்தி விடுங்க மேடம். ஏத்தி விடுறது போயிருவீங்களா? ஐயோ

0: நினைச்சுக்கிட்டேன். நானும் அதுல போய் விளையாண்டுட்டு வருவேன், நீங்க என்ன பண்ணு வெயிட் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம். நினைக்கும் போது பாத்தீங்கன்னா செல்பி பாயிண்ட்ல அட்டகாசமா பாருங்க, அப்படியே சூப்பரா குரூப் போட்டோ உட்காந்துருக்காங்க மேம். அளந்து வச்ச மாதிரி நீ முன்னாடி நான் பின்னாடி அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு அப்படி செம்மையா போட்டோகிராஃபர் நிக்க வைக்கிற மாதிரியே நிக்க வச்சு எடுத்துட்டு இருக்காங்க.
1: லீவ்ல எங்க போனீங்க, என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு போய் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாமா, நாங்க இன்னைக்கு லீவ் எங்க என்ஜாய் பண்ணோம்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் போறோம் அப்படின்றதுக்காக இந்த செல்ஃபி பாயிண்ட்ல ஃபேமிலியோட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒரே ஃபேமிலில இருந்து வந்து போட்டோ எடுத்து சூப்பரா நாங்கெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல போட்டாதானே அது சீனா இருக்கும். ஓகே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
2: கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து அசத்தல் சந்திப்பு.

0: போட்டு ரொம்ப அழகான ஒரு உள்ளர் நுழையக்கூடிய இடத்துல ஒரு பேனர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல தான் நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம் அப்படின்னா, இங்க வந்து ஜிப் லைன்காகவும் இந்த ஜிப் சைக்கிள்காகவும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இங்க ரொம்ப
1: அறிவுக்கு மேலதான் மேம் சைக்கிள் ஓட்ட போறாங்களா?
0: ஆமா கண்டிப்பா
1: சைக்கிள் ஓட்ட போவார். யார்
0: அழகா மூணே மூணு கம்பி, அந்த மூணு கம்பியில சைக்கிள் ஓட்டுறதுக்காக வருது. எல்லாமே as usual games ஆ இருந்தாலும் இந்த ஜிப் லைன் அண்ட் ஜிப் சைக்கிள் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அது இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்களாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை சந்திக்க போறோம். காலையில இருந்து எங்களோட அழகா என்னென்னலாம் செய்யணும், எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும், எங்கெல்லாம் நிக்கணும், என்னென்னலாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
1: இந்த மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் பிரியா சொல்லுங்க.
2: ஹாய் மேம்,
3: எல்லாமே இருக்கு. இங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே 50 ரூபீஸ்ல இருந்து நமக்கு கேம்ஸ்

0: ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தான் இங்க நமக்கு ஸ்பெஷாலிட்டி. இண்டோர் கேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 40 rupees சேர்ந்தே ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க உள்ள எல்லா டெல்டா மக்களுக்கும் அஃபோர்டபிளா இருக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஷோரா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போவோம்.
1: இந்த ஸ்விஃப்ட் சைக்கிளுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்க சொன்னீங்க, ஒரு 50 rupees இருந்தே இங்க வந்து நீங்க ஸ்விஃப்ட் சைக்கிள் பண்ணலாம். விளையாடிட்டு போலாம், எல்லாமே ஒரு அட்வென்ச்சரா நாங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்காக அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஜிப் லைன் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சேஃப்டி என்னென்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் சொல்லுங்க.
0: ஓகே ஷூர். நமக்கு வந்து ஜிப்லைன்ல வந்து ரெண்டு சைடுமே எப்பவுமே ஆள் நின்றுட்டு இருப்பாங்க. சோ எதுல கீழே நமக்கு இல்ல ஆள் இல்ல அப்படின்னாலும் ஜிப்லைன் ஜிப் சைக்கிள்னு கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா ரெண்டு சைடுமே இங்க ரெண்டு பேர் அங்க மூணு பேர்னு கண்டிப்பா நின்றுட்டே இருப்பாங்க எப்பவுமே. நமக்கு கஸ்டமர் சேஃப்டி அப்படிங்கறதுதான் நமக்கு என்னைக்குமே முக்கியம்.
1: கண்டிப்பா
0: அதை நம்ம எப்பவுமே வாட்டர் பார்க்கா இருந்தாலும் சரி, இண்டோரா இருந்தாலும் சரி, அட்வென்ச்சரா இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸோட சேஃப்டி அண்ட் அவங்களோட கம்ஃபர்டபிள்னஸ் இது மட்டும் தான் நமக்கு முக்கியம்.
1: சேஃப்டி அதாவது அதோட அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, அதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்கா அதையும் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பாதுகாப்பா நீங்க வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி.
0: மறுபடியும்
1: மக்கள் கூட்டத்தோட அவங்க அவங்க வந்து குடும்பம் குடும்பமா வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா அங்க பாக்குறோம். அதுவும் சின்ன குட்டீஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ, வெளியில கூட்டிட்டு போன அவங்க மக்கள் அவங்க அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விருந்தா இருக்கு இந்த வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடி இடையரத்துல ரொம்ப அருமையா இங்க வந்து இருக்கு. எல்லாருமே வந்து இங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்களும் வந்து ஹிப் ஹாப் குறை அப்படின்னு சொல்லிக்கலாம். மன்னார்குடி கலகலக்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ல இருந்து உங்களிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நேர்களே, நீங்களும் மறக்காம சான்ஸ் கிடைச்சா இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் நாம கேட்டது அசத்தல் சந்திப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சி மன்னார்குடி இடையர்நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து நேரலையா இறங்கிடுச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு விஜயலட்சுமி, ராம்குமார், கமலம், சஹி கவி ஆகியோர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் டூ லேமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாய்களாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 ரூபாய்களாகவும் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னையில் 1 முதல் 3வது வகுப்பு வரையிலான புதிய பாட நூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100வது நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்றார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனஹள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர ஆய்வுப் பணி நடைபெற்றது. இதில் முதற்கட்டமாக 325 பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். இருக்கைகள், முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாட்டு கருவிகள், அவசர வழி, புகார் பெட்டிகள் உள்ளிட்டவை சரியாக உள்ளதா என அவர் பார்வையிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்தால் மட்டுமே மதுபான கடைகளை திறப்போம் என டாஸ்மாக் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். கோலாலம்பூர் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அம்சாகரணன் அர்ஜுன் இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்த இணை பிரான்ஸ் இணையை 21-19, 21-15 என்ற நேர் சுற்றில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
0: நாலு மணி நாலு நிமிஷம் நம்ம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதுக்குள்ள என்ன விளையாட்டு அப்படிங்கறத நீங்க தானே சொல்லணும்.
1: எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விளையாட்டு, விளையாட்டுன்னு
0: அதுவும் தெரிந்த விளையாட்டு
1: தானா? எல்லாருக்குமே தெரிந்த என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிடம் இன்னைக்கு வந்து தமிழில் பேச வேண்டும்.
0: டெய்லி அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், இப்ப கூட அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இதுவே ஒரு போட்டியா கொண்டு வந்திருக்கீங்களே.
1: அழகான தமிழ்ல பேசும்போது வானொலியில, அதுவும் நேரலையில தொடர்பு

0: கொண்டு பேசும்போது தான் அது எவ்வளவு எளிதானது அப்படின்றது தெரியும்.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: இதுக்குள்ள என்ன ட்விஸ்ட் இருக்கு?
0: இதில் ரெண்டே ரெண்டு விதி இருக்கு.
1: அத
0: ஒன்று,
1: சொல்லுங்க.
0: ஆங்கிலம் கலக்காமல் பேசணும். ஒன்று
1: ஆங்கிலம் கலக்காமல் பேசணும்.
0: ஒன்று இன்னொன்று வந்து ஒரே ஒரு சொல்ல பதில் சொல்லக்கூடாது. ஆமாம், சரி,
1: ஓ,
0: இல்லை,
1: நீங்க இடையில இடையில கேள்வி கேப்பீங்களா?
0: நம்ம தான் கேட்கணும்.
1: ஓ,
0: என்னையே ஒதுக்கி விடுறீங்க, வெட்டி விடுறீங்க,
1: இல்லை, நான்
0: சரியா?
1: அப்படியே சரி ஆங்கிலம் கலக்காம அப்படின்னு சொல்லவும் அப்படியே நானும் கலக்காம இருந்துக்கலாமான்னு
0: கலந்துக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா
1: பார்த்தேன்.
0: அப்படி இல்லை, நீங்களும் சேர்ந்து பேசலாம். இந்த ஒரு நிமிட தமிழ் போட்டி, பேச்சு போட்டிக்கு நீங்க வரலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க உங்களுக்கான தொலைபேசி எண்கள் நீங்கள் அறிந்தது தான், அதுவும் 0431 1240 102 1. இந்த எண்ணில் புதிய நேயர்கள், அறிமுக நேயர்கள், புதிதாக பங்கெடுக்க ஆர்வமுள்ள நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு 240 102 1 வரலாம். மற்ற நம் அனைத்து நேயர்களுக்கான எண் 246 102 1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: திருச்சி சாரதாஸ்,
9: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி, கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர்.
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:13 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடுக்குள்ள இன்னைக்கு என்னன்னா, தமிழ்ல பேசணும், தமிழ்ல மட்டும்தான் பேசணும்,
1: தமிழோடு உரையாடு.
0: ஆமா,
1: தமிழில் விளையாடு,
0: தமிழோடு விளையாடு, இன்னைக்கு தமிழோடு உரையாடு அப்படின்னு ரைமிங்க அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. பாப்போம் என்ன நடக்குது.
1: பயங்கரமா பண்ணிருக்கோம்.
0: ஆமா, இணைப்புல வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்க இருந்து எப்படி பேச போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாமா?
0: ஐயா, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அன்ப அறிவிப்பாளர்கள் சர்ப்ரைஸ் அபிநாமிலா 103 யாரு, கௌதம் ஐயாவா?
1: யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க.

0: சொல்லுங்க.
1: சரி, என்ன சுரேஷ் அவர்களுக்கும் உங்களோட குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம், அதனாலதான் ரைட்டு.
0: சரிங்க,
1: ஆன அறிவிப்பாளர்
0: நீங்க
1: நேரில் எனக்கு இங்கே மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
0: ராஜேஷ், நலமா இருக்கீங்களா?
1: நலம் நலமறி ஆவல்.
0: சரிங்க, இன்னைக்கு வண்ண குளங்கள்ல வந்து தமிழோடு விளையாடு, அதில் தமிழில் நீங்கள் உரையாடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போட்டி. சரியா,
1: உங்களுக்கான
0: நேரம் இப்ப 4:15 இருந்து. சரியா,
1: என்று கூறுகிறேன்.
0: சரி, என்ன பண்றீங்க ராஜேஷ் ஐயா?
1: தற்சமயம் தங்களுடன் உரையாட கொண்டிருக்கிறேன்.
0: இல்ல, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: நான் செய்வது சுற்றுலா வழிகாட்டி மற்றும் மகிழுந்து இயக்குதல், சுற்றுலா சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்,
1: அப்படியே ஆகட்டும்.
0: சரி, திருச்சிராப்பள்ளியில ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலம்னா எதை சொல்லுவீங்க?
1: கோயில்குளம் என்றால் மலைக்கோட்டை, திருவரங்கம், கோயில்.
0: கோயில் குளமா இல்ல கோவில் மட்டுமா?
1: சொல்லும் போது அப்படித்தான் சொல்வார்கள். கோயில் என்றே வைத்துக் கொள்வோம்.
0: சரி, முக்கியமான கோவில் ஒன்று சொல்லுங்கள்.
1: ஜம்புகேஸ்வரம் என்கிற திருவானை கோவில்,
0: சரி,
1: வயலூர் முருகன் கோவில், விராலிமலை முருகன் கோவில், இன்னும் பல உள்ளன.
0: சரி, நீங்க எங்க இருந்து அந்த சுற்றுலா வர்றவங்க எல்லாம் அழைச்சிட்டு போவீங்க?
1: திருவரங்கத்தில் மையம் கொண்டுள்ளேன்.
0: அப்படியா, எதுல கூட்டிட்டு போவீங்க?
1: அவர்கள் வாகனத்தில் வந்துவிட்டால் அவர்களுடன் சென்று விடுவேன். அவர்கள் வாகனம் கேட்டால் வாகனம் சப்ளை செய்ய.
0: ஒரு நிமிடத்தை கடந்துட்டாரு, இருந்தாலும் சப்ளை வந்து சப்ளை வந்து. நன்றி ஐயா, பயிற்சி, அருமையான பயிற்சி முயற்சி. வாழ்த்துக்கள் ராஜேஷ் ஐயா அவருக்கு. இணைப்பில் அடுத்த நேயர் வந்திருக்கிறாரா என்று பார்க்கலாமா?
2: பார்த்துடலாம்.
0: வணக்கம்.
2: இணைப்புகள்ல இருக்கக்கூடிய நேயர்களை வணக்கம்.
3: வணக்கம். திருவரங்கத்துல இருந்து வெங்கட்ராமன் பேசுறேன்.
0: நீங்களும் திருவரங்கம் தானா?
3: அப்படியே குறியீரேன்.
0: சரி சரி, என்ன செய்றீங்க வெங்கட்ராமன் ஐயா?
3: நான் ஓய்வு பெற்றவர்.
0: ஓய்வு பெற்றவர், அது ஒரு சொல் இல்லையாது, ஒரு சொல்ல நாங்க பதில் சொல்ல
3: போறோம். நான் ஓய்வு பெற்றவர்.
0: நான் ஓய்வு பெற்றவர்.
3: நான் ஓய்வு பெற்றவர்.
0: ஏன், எந்த துறையில் வேலை பார்த்தீர்கள்?
3: நான் தனியார் வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: இது ஓய்வு பெற்ற எத்தனை வருடங்கள் ஆகும்?
3: குமார், 5 ஆண்டுகள் ஆகிறது.
0: சரி, எப்படி வீட்டில் பொழுது போகுது ஓய்வுக்கு அப்புறம்?
3: புத்தகங்கள் வாசிப்பது, பசுமாடு வைத்திருக்கேன், பொழுது போகுது.
0: பசுமாடு வைத்து அதை எப்படி பால் கறக்குறீங்க?
3: பால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கேன்.
0: என்ன பால்லாம், என்ன விலைக்கு கொடுக்குறீங்க?
3: பால் வந்து ஒரு பாட்டில் 50 ரூபாய் என்று கொடுக்கிறேன்.
0: பாட்டில் வந்து 5 ரூபாய்.
3: 50 ரூபாய்
0: பாட்டில் வரக்கூடாது. சரியா, பாட்டில் தகராறு தான். சரி, அடுத்த நேயரை நாம் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள் வெங்கட்ராமன் ஐயா. அடுத்த நேயரை நாம் சந்திப்பதற்கு முன்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
5: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66ஆவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும், 12ஆவது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனாவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுபவர்களுக்கு 1 லட்ச ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதன் மகிழ்ச்சி.

0: 4:25 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு,
1: தமிழோடு உரையாடு, தமிழில் உரையாடு, தமிழோடு உரையாடல, தமிழில் உரையாடு அப்படின்னு இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உற்சாகமா கலந்துட்டு இருக்காங்க.
0: ஆமா, அந்த வகையில அடுத்ததா ஒரு வரக்கூடிய ஒரு நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேரு?
2: பழனியில இருந்து கனகராஜ்.
0: பழனினா அங்கேதானா எக்ஸாக்டா, இல்ல உள்ளாரங்களா?
2: இல்லைங்க, கொஞ்சம் ஒரு 20 கல் தொலைவுல ஒரு சின்ன குறும் கிராமம் ஐயம்பாளையம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
2: பட்டு சேர நெசவு தொழில் செய்யறேன்.
1: எத்தனை ஆண்டு காலம் இந்த வேலை பாக்குறீங்க?
2: 27 ஆண்டுகளாக பயின்றுதான் வருது. என்ன முழுசா எதையுமே கத்துக்கல.
1: 27 வருஷம் ஆகியும் இன்னும் முழுசா கத்துக்கலங்கிறீங்க?
2: கட்டுறது கைமண் அளவு தானே.
1: கல்லாதது
2: உலக அளவு உள்ளது.
1: சரி சரி. பழனியிலிருந்து பக்கத்துல ரொம்ப பிரபலமான ஒரு ஊர்னா இது?
2: பழனி அருகே திண்டுக்கல் மாவட்டம். பழனி அருகே என்ன சற்று தள்ளி வந்தா உடுமலைப்பேட்டை. கொடைக்கானல் மிகவும் சிறப்பு.
1: சரி, உடுமலைப்பேட்டை எவ்வளவு தூரத்துல இருக்கு?
2: ஒரு 35 கல் தொலைவு உள்ளது.
1: அடிக்கடி போவீங்களா?
2: மளிகை சாமான் வாங்க வேண்டும் என்றாலே அங்கதான் செல்வேன்.
1: ஏன் அங்க உங்க ஊர்ல பெரிய கடைகள்?
2: மொத்தமாக எடுப்பதா சற்று விலை குறைவு.
1: எப்ப மொத்தமான எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை எடுப்பீங்க?
2: மாதம் ஒரு முறை எடுப்பது வழக்கம்.
1: ரொம்ப முக்கியமான ஒரு தேவை, அவசர தேவைனா? பழனியில விலை கம்மியா
2: தான். பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் வாங்குவதுண்டு.
1: காய்கறியும் ஒரு மாசத்துக்கு மொத்தமா எடுத்துட்டு வந்துருவீங்களா?
2: காய்கறிகள் வந்து எங்களது கிராமம் என்பதால் அக்கம் பக்கம் பழகுபவர்கள் எல்லாருமே உறவினர்கள் இருப்பதால் அவர்களே தோட்டத்தில் விளைவதை கொண்டு வந்து தந்து விடுவார்கள்.
1: உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துருவாங்க?
2: வீட்டு பக்கத்து வீட்டில் எல்லாருமே இருக்கிறதால் எங்க தோட்டத்தில் கத்திரிக்காய், எங்கள் தோட்டத்தில் தக்காளி, எங்கள் தோட்டத்தில் மிளகாய், அப்படி என்று ஏகப்பட்ட காய்கறிகள் வீட்டுக்கு இலவசமாகவே வந்துவிடும்.
1: நீங்க எதுவும் காய்கறி எல்லாம் பயிர் பண்றீங்களா?
2: எனது வீட்டில் அனைத்து பழ வகை மரம் உள்ளது.
1: என்ன பழம் வச்சிருக்கீங்க?
2: சப்போட்டா பழம் உள்ளது, பப்பாளி பழம் உள்ளது, கொய்யா மரம் உள்ளது, நவால் பழம் உள்ளது.
1: பழனியில் ரொம்ப பிரபலமான பழம்னா என்ன சொல்லுவாங்க?
2: கனிகளில்
1: பழனி பக்கம் அதிக விளைச்சல் கொண்ட பழம்?
2: பழனியில் அதிக விளைச்சல் எங்கள் பகுதியில் அதிக விளைச்சல் கொண்டது சப்போட்டா. தற்போது தோட்டத்தில் அதிகம் பயிர்கள் தற்போசணி
1: நல்லா பேசுங்க.
0: நீங்க வின் பண்ணிட்டீங்க, நம்ப முடியலையா? நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள் ஐயா. கேக்குதா உங்களுக்கு?
2: எனது பேச்சே இப்படி பழகி விட்டதா, நான் அப்படியே பேசிக்
1: கொள்கிறேன். பழனி சுற்று வட்டார பகுதிகளில் மாம்பழம் அதிகமா பயிர் பண்ணிருக்காங்க, அது சொல்ல மாட்டேன்றீங்களே, நான் அதை எதிர்பார்த்தேன்.
2: இல்ல, என் கண்ணுக்கு என்னென்ன தோன்றுகிறது அதானே.
1: ஓ, இப்ப கண்ணு முன்னாடி ஒரு பழத்தோட்டத்துக்குள்ள நிக்கிறீங்க.
2: இல்ல, ஆமா, அருகில் பக்கத்தில் அதிகம் தற்போசணி தான் நிறைய எங்கள் கிராமத்தில் விளைவிக்கிறார்கள்.
0: நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்கள், தமிழோடு உரையாடு.
1: தமிழில் உரையாடு, தமிழோடு விளையாடு, தமிழில் உரையாடு அப்படின்னு நேயர்களை கூப்பிட்டு இருக்கிறோம். பேசிட்டு இருக்கிறாங்க, கலகலப்பா பேசுறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நன்முயற்சி பாராட்டணும் இல்லைங்களா? அடுத்து இப்ப இணைப்புல யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
2: கந்தரோட்டை வட்டம் முதனாருக்கு சுட்டுவண்டி கிராமத்திலிருந்து உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
2: என்னுடைய பெயர் வந்து முத்து என்று கூறுவார்கள்.
1: முத்து, முத்துக்கு பெயர் போன ஊர் ஒண்ணு இருக்கு தெரியுமா?
2: அப்படி ஒண்ணு எனக்கு இப்போது அறிமுகம் இல்லை ஐயா.
1: முத்து நகர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: அப்படி ஒண்ணு கேள்விப்படல ஐயா.
1: முத்து நகர் எக்ஸ்பிரஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல ஐயா, எனக்கு அப்படி ஒண்ணு அறிமுகம் இல்லை.
1: இதுவரைக்கும் இல்ல,
2: கால்நடை
1: பராமரிப்பு
2: இருக்கிறது.
1: மொத்தம் எத்தனை உருப்படி இருக்கின்றது?
2: அஞ்சு எண்ணிக்கை.

0: ஆடும் ஒரு எண்ணிக்கை மாடும் இருக்கிறது ஐயா.
1: ஒரே ஒரு மாடு தான், பசு மாடா?
0: பசு மாடு தான் என்று சொல்லிக்கிறேன்.
1: சரி சரி சரி. எதுவும் வேற மாடு எதுவும் வாங்குற எண்ணம் இருக்கா?
0: எண்ணம் இருக்கும் ஐயா, இப்போது இதுதான் என்னிடம் வசதி இருக்கிறது.
1: சரிங்க. சாப்பிட்டீங்களா மதியம்?
0: மத்தியானம் உணவு உண்டு ஐயா.
1: என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க
0: சொல்லுங்க ஐயா.
1: என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன்.
0: மத்தியானம் பழைய சாதம் சாப்பிட்டேன் ஐயா.
1: மத்தியானம், மத்தியானம்ன்றத விட நம்ம அதிகமாக மத்தியானம் தான் பயன்படுத்துறோம் இல்லைங்களா?
0: அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஐயா.
1: சரி சரி சரி. வீட்டில் வேற யாராவது இருக்காங்க உங்க கூட?
0: என்னுடைய மனைவி, என் மகன், மருமகள், மகள் இருக்கின்றன ஐயா.
1: வீட்டிலேயே, வீட்டுக்கு பக்கத்திலேயே மேய்ச்சல் இருக்கா இல்லை ரொம்ப தூரம் போகணும்?
0: இல்லை ஐயா, ஒரு ஒரு கல் தூரம் வரணும் ஐயா.
1: சரி சரி சரி. மாட்டுக்கு தீவனம்லாம்?
0: மாட்டுக்கு தீவனம் வைக்கல் போடுவேன், இல்லைன்னா வளர்ப்பு பில்லு அறுத்து கொண்டு போடுவேன்.
1: அதெல்லாம் பக்கத்திலேயே கிடைக்குதா?
0: என்னுடைய வேஷா தோட்டத்தில் இருக்குது ஐயா.
1: சரி, நல்ல முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிடத்தையும் கடந்து விட்டீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப
0: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா.
1: முத்தையா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதில். நேரம் 4:35:42. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று தமிழோடு உரையாடு, தமிழோடு விளையாடு, அதில் தமிழில் உரையாடு அப்படின்னு நேயர்கள் வந்து பங்கெடுத்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில்
2: இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். உங்க வேகம் எங்களுக்கு சோகம் அப்படின்னு தான் சொல்லணும்.
1: அழைப்பு மணி ஒன்று வந்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோ.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வாசன். அதாவது இப்ப வந்து உள்ள அட்ரஸ் சொல்லிக்கலாமா?
2: இங்கிலீஷ்ல வந்துருன்னு பாக்குறீங்க.
1: அடுத்த முறை நிகழ்ச்சியில அதை சொல்லிடுவோம். இணைப்பில் வந்ததுல இருந்தே தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு.
2: சரி சொல்லுங்க, அந்த அட்ரஸ் ஏதாவது சொல்லிருங்க.
1: முகவரி ஏதாவது சொல்லுங்களேன் கேப்போம்.
3: வயலூர் சாலை.
1: சரி,
3: அது குடியிருக்கிறேன்.
1: வயலூர் சாலைனா எந்த ஊர்ல?
3: வாசல் நகர் என்று அழைப்பார்கள்.
1: நீங்க நீங்க உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா?
2: என்று அழைப்பார்கள்.
3: சாரி சார், வந்தது வேற கொண்டு பணம் பேசியா? இதே நம்ம
2: ரத்தத்தில் கலந்தது. சரி பரவாயில்ல, முதல்ல முகவரியும் உங்க பேரையும் பயம் இல்லாம சொல்லுங்க, அப்புறம் போட்டிக்குள்ளார போலாம். சரிங்களா? அப்பாடா, இப்பதான் ரிலாக்ஸா பேசுறாரு சுகுமாரன் ஐயா.
1: வந்துட்டீங்களே, கரெக்டா வந்துருச்சே. அதாவது ஒரே ஒரு விதி சொன்னோம் நம்ம, ஒரு சொல்ல பதில் சொல்லக்கூடாது. சரிங்களா?
3: சரி
1: சரி. 4:30 இப்பல இருந்து நம்ம போட்டிக்கு போலாமா?
3: நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
9: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம் உலகில் முதல்.

0: இடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாலு மணி 45 நிமிஷம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. அதோட பஞ்ச் லைன் வேற சொல்லணும், சொல்லுங்க. தமிழ்ல உரையாடு, அதான் அதை சொல்லாம விட்டுட்டேன்னு அப்படியே பாக்குறீங்க. சரி, இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து, எப்படி பேச போறாங்க, நீங்க எல்லாம் எப்படி பேசிக்க போறீங்கன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.

0: இங்கிருந்து
1: ஓகே.
0: எப்படி பேச போறாங்க, நீங்களாம் எப்படி பேசிக்க போறீங்கன்னு பாத்துரலாம். ஹலோ, வணக்கம்.
2: குட் ஈவினிங் மேடம்.
1: வணக்கம்.
2: ஹலோ
0: குட்
2: மேடம்.
0: ஈவினிங்.
2: குட்
0: குட்
2: ஈவினிங்.
0: ஈவினிங். சொல்லுங்க, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தமிழோட விளையாடு,
2: தமிழ்
1: தமிழில் உரையாடு.
2: தமிழ் ஆரம்பிக்கணுமா இல்ல
0: இல்ல இல்ல,
2: சொல்லிட்டு
0: நீங்க சொல்லுங்க, நீங்க வர போக்குல நீங்க பாட பேசுங்கம்மா.
1: போற போக்குல பேசுங்க.
2: சண்முகா நகர்ல இருக்க. என் பேர் கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி.
1: சரி, இப்பில இருந்து அது நம்ம தமிழ்ல பேசலாமா?
2: சொல்லுங்க சார்.
1: சார் வந்துட்டாரு. 4 மணி.
2: என்னங்க ஐயா?
1: ஒரு நிமிடம் நம்ம என்ன செய்யணும்?
2: தமிழிலேயே உரையாட வேண்டும்.
1: சரிங்க. சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டு விட்டேன் ஐயா.
1: என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
2: முருங்கைக்காய் சாம்பார்.
1: சரி சரி. எப்படி இப்ப எரிவாயுலாம் நல்லா கிடைக்குதா உங்களுக்கு?
2: என்னங்கய்யா?
1: எரிவாயு, எரிவாயு
2: கிடைக்கிறது ஐயா.
1: கிடைக்கிறது, கிடைக்கிறது ஐயா. அந்த ஒரு சொல் இல்லையா?
0: எங்களுக்கு தான் தமிழ் சரியா கிடைக்க மாட்டேங்குது.
2: கிடைக்கிறது ஐயா.
1: உங்களுடைய நீங்க பேசும்போது அது ஒற்றை சொல் மாதிரி தானே இருக்கு. ஒற்றை சொல் தான் அது.
0: இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? இன்னும் ஒரு முறை
1: அடுத்த நிகழ்ச்சியில்.
2: நான் 2 வார்த்தைன்னு கணக்கு பண்ணிட்டேன். சாரி, சொல்லுங்க ஐயா.
1: எத்தனை ஏங்க மறு வாய்ப்பு கொடுக்கவான அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க சாரிங்கிறீங்க.
2: இல்ல, முதல் முறையாக தமிழ் உரையாடுவதா?
0: முதல் முறை பேச வந்ததுனால ஒரு தடுமாற்றம். அதனால தமிழ்ல உரையாடுன்னு சொல்லும் போது ஒரு தடுமாற்றம்.
1: நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுல இப்படி இந்த 1 நிமிஷம் இப்படி பேசியே பாத்துட்டு இருக்க, அப்பதான் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சரியாக பேச முடியும்.
0: ரொம்ப அருமையா முயற்சி செஞ்சீங்கம்மா. இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா.
2: நன்றிங்க மேடம், நன்றிங்க அம்மா.
0: கலைச்செல்வி அம்மாக்காக இந்த ஒரு மியூசிக்காக வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க.
1: நன்றி மேடம்னு சொல்லிட்டு போனாங்க, அது கவனிச்சிங்களா?
0: அப்படியா? இவங்க நன்றியும் சொல்லல, வணக்கமும் சொல்லல, இணைப்புல இருந்து கிளம்பிட்டாங்க.
1: அதாவது ஒரு கால் முன்ன ஒரு கால் பின்ன, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா அப்படின்னு. வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். இரு அறிவிப்பாளர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் கூறுவது திருச்சி மாவட்டம் திருவரங்கம் வட்டம் எசனப்பட்டி என்ற சிற்றூரில், அழகான சிற்றூரில் இருந்து ரே மா ரமேஷ் பேசுகிறேன்.
0: அழகாக தமிழில்,
1: அழகான சிற்றூர் அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கு அழகா அப்படின்னு நீங்க சொன்னது?
3: எங்கள் ஊரில் முத்தாய்ப்பாக சுயம்பு ஸ்ரீ செல்லாயம்மன் கோவில், அழகான கோவில் குளக்கரையில் உள்ளது.
1: பஞ்சப்பூர் உங்களுக்கு ரொம்ப பக்கமா?
3: மிக அருகாமையில் தான், பஞ்சப்பூருக்கு மிக அருகாமையில் தான் எங்கள் ஊர்.
1: பஞ்சப்பூர்ல இருந்து உங்க ஊர் வழியா போனா எந்த ரோட போய் பிடிக்கலாம்?
3: எங்கள் ஊர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலையையும் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையையும் இணைக்கும் இணைப்பு சாலையாக சாலையில் எங்கள் ஊர் அமைந்துள்ளது.
1: நிறைய வயல்வெளிகள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30, திருச்சி முதல் அலைவரிசை 900

முப்பத்தாறு கிலோ ஹெட்ஸிலும் டிஆர்எம் எண்ண ஒளிபரப்பு 927 கிலோ ஹெட்ஸிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் நிகழ்ச்சி.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் இன்று அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இத்தாலி செல்லும் பிரதமர் அந்நாட்டு வர்த்தக தலைவர்களுடன் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார். பிரதமர் அருங்காட்சியகம் முன்னாள் பிரதமர் HD தேவகோடாவின் 93வது பிறந்தநாளை இன்று சிறப்பாக கொண்டாடியது. இதன் ஒரு பகுதியாக அவரது தனிப்பட்ட பொருட்கள், புகைப்படங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களில்

காட்சிப்படுத்தும் சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதமர் குறித்த ஒரு ஆவணப்படத்தையும் இந்த அருங்காட்சியகம் வெளியிட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை ஜப்பானிய பன்னாட்டு நிறுவனமான மினிபியா மிச்சுமி நிறுவனத்தின் தலைவர் காட்சுஹிகோ யோஷிடா, இந்திய மண்டல விவகாரங்களுக்கான பொது மேலாளர் மற்றும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைவர் ஷோஜி ஷிஷிடோ, வணிக மேம்பாட்டுத் தலைவர் டைசுகே மாச்சுடா உள்ளிட்டோர் இன்று சந்தித்து பேசினர். திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 1,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 35 வீடுகளின் கட்டுமானப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2027 தொடர்பான பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பெங்களூருவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் முகுந்த் சசிகுமார் முன்னேறினார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் தாய்லாந்தின் மேக்சிமஸ் ஜோன்ஸை 7-6, 7-6 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:42. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்க உற்சாகமான இசை ஊர்வலம் இது ஆரவாரம். எதிர்பார்க்கும் பொழுதினை விட எதிர்பாராமல் சற்று முன்னே வந்துவிட்டால் மனம் ஆச்சரியப்படும், மகிழ்ச்சி கொள்ளும், கொண்டாடி மகிழும். மனிதர்களால் மட்டுமல்ல, அது மழை வந்தாலும் கூட அப்படித்தான். பருவமழை அப்படித்தான் நம்மை ஆரவாரமாக்கிவிட்டது. திருச்சி வானொலி அலைவரிசைகளிலோ நல்ல பல செய்திகள், செவி இனிக்க பாடல்கள் என ஆரவாரம் தொடங்குகிறது இப்பொழுது.

நேரம் 6:10 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலை வரிசையிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் முன்னெடுப்பில் செயல்பட்டு வரும் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய பொன்னி சித்திர கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கும் நபர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி நடைபெறும். 6 மாதம் நடைபெறும் இப்பயிற்சிக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சி மற்றும் பயிற்சி முடியும் வரை ஓவிய பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். பயிற்சியின் முடிவில் நிறைவாக சான்றிதழும் வழங்கப்படும். நுழைவுத் தேர்வும் 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை. பென்சில், டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் தான் கொடுக்கப்படும். வெறும் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை மாநாட்டுக் கூடத்தில் நுழைவுத் தேர்வானது நடைபெற இருக்கிறது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்களை தாங்களே கொண்டு வர வேண்டும். நுழைவுத் தேர்வு எழுத விரும்புவோர் இம்மாதம் 23ஆம் தேதி மாலைக்குள் தங்களது விவரத்தை 9003757531 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த எண் மீண்டும் அறிவிக்கப்படுகிறது. 9003757531 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பதிவு செய்து

கொள்ள வேண்டும். பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 23ஆம் தேதி, வரும் அன்று மாலைக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 9003757531 அல்லது 9894695282 ஆகிய எண்களை அழைத்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? இந்த இரவு உணவு மோதாவது குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலந்து பேசி சாப்பிடலாங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, நாளைய நாளுக்கு எப்படி தயாராகலான்னு இந்த இரவு உணவு மோது பேசி முடிவெடுத்துக்கலாங்க. இன்னைக்கு உணவு மருந்து நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளோட இணைகிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
1: நார்மலா இந்த கோடை காலங்கள்ல தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றோம், மினிமம் ஒரு 2-3 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும். அதை தாண்டியும் நம்ம வெயில்ல வேலை பாக்குறீங்க, ரொம்ப லாங் டிராவல் பண்றீங்கன்னா தண்ணி இன்னுமே கூடுதலா நீங்க எடுத்துக்கணுங்க. இப்ப தண்ணியில சில மூலிகைகள் கலந்து எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு மருத்துவ குணம் கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த தேற்றான் விதை ஊற வைத்த நீர் சிறந்த மருத்துவ குணம் இருந்தது. தேற்றான் விதை அதாவது தேராத உடலையும் தேற்றும், அதுதான் தேற்றான் விதை. தேற்றான் விதை தண்ணீர் சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம உடல் உறுப்புகளை எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல, நம்ம உடல் உறுப்புகளோட தேய்மானங்களை குறைக்கிறதுல இந்த தேற்றான் விதை, அதாவது பேர்லயே இருக்கு பாருங்க தேற்றான், அதாவது எந்த நோய் வந்தாலுமே அந்த நோயை குறைத்து அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சு அந்த நோயினால பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருந்தா அதை சரி செய்யறதுக்கு இந்த தேற்றான் விதை உதவும். அப்படிப்பட்ட மருத்துவர்கள் நிறைந்த இந்த தேற்றான் விதை ஊற வைத்த நீரை சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை தாராளமாக பயன்படுத்தலாங்க. எந்தெந்த ஊர்லாம் ரொம்ப உப்பு தண்ணி இருக்கோ, உங்களுக்கு உப்பு தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த தண்ணியில் அந்த தேற்றான் விதையை ஊற வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்க, நல்ல ஒரு மருத்துவ குணத்தை உணர முடியுங்க. தேற்றான் விதையில் என்னென்ன மருத்துவ நன்மைகளாக இருக்குன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப மங்களா இருக்கோ அவங்க எல்லாமே தாராளமா எடுத்துக்கலாம். உடல்ல யாருக்கெல்லாம் எலும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கோ அவங்க எல்லாமே தாராளமா எடுத்துக்கலாம். உடல் எடை குறைவா இருக்க ஒரு சில குழந்தைகளா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இந்த தேற்றான் விதை ரொம்ப உதவியா இருக்கும். தேற்றான் விதை ஊற வைத்த தண்ணீருமே நல்லாவே பயன் தரும், தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். வெட்டிவேர் ஊறல் நீர், வெட்டிவேர் நிறைய மருத்துவ குணம் இருந்தது. வெட்டிவேர் உடல்ல இந்த பித்தத்தை நல்லாவே குறைக்குங்க. கோடை காலத்துல பித்தம் தான் ஜென்ரலாகவே அதிகமாகும், அப்ப நம்ம வெட்டிவேர் வாங்கி ஊற வச்ச ஊரல் நீர் எடுத்துக்கலாம். வெட்டிவேர் ஊர்ன மணப்பாகவே சித்த மருத்துவமனையில கிடைக்கும், நீங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். வெட்டிவேர் உடல் கழிவுகளை வெளியேற்றதுல சிறந்ததுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வெட்டிவேர்லாம் ரத்த நாளங்கள்ல சுத்திகரிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம உடலை டீடாக்ஸ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த வெட்டிவேர் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவேன், நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து நன்னாரி ஊரல் நீர், நன்னாரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஸ்டு நன்னாரி தான் வருது, அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு குறைச்சிட்டு நீங்களாவே செல்ஃபாவே நன்னாரி ஊரல் நீரை எடுத்துக்க முடியும். அது சித்த மருத்துவமனைகள்ல இல்ல நாட்டு மருந்து கடைகள்ல நன்னாரி வேர் வாங்கிட்டு வந்து அதை நீங்க கஷாயம் ஃபார்மட்ல நல்லா காய்ச்சி, உதாரணத்துக்கு ஒரு 300 ml ஒரு 10-15 gram அளவு நன்னாரி வேரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 60 ml வடிகட்டி காலை மதியம் இரவு மூணு வேளையுமே நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் இந்த கோடை காலத்துல நீங்க அழகா குளிர்பானங்களுக்கு பதிலாக இந்த நன்னாரி ஊரல் நீரை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லதுங்க. நன்னாரி ஒரு காயக்கற்ப மருந்து. நன்னாரி வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த உடலில் வரக்கூடிய அந்த பேட்ஸ் மலை குறைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு ரொம்ப சுறுசுறுப்பு உற்சாகத்தை கொடுக்கறதுல இந்த நன்னாரி ஊரல் நீர் பயன் தருது. அதுக்கடுத்து வந்து ஜீரக நீர், உடலில் வந்து பித்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை, உடலில் உள்ள செரிமானம் சார்ந்து யாருக்காவது தொந்தரவு இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு இந்த ஜீரகம் ஊரல் நீர் பயன் தருதுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் எனக்கு எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலுமே வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து நான் சாப்பிடணும்னு ஆர்வமாக இருக்கு ஆனால் என்னால் சாப்பிடவே முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜீரகம் ஊற வச்ச நீர் குடிச்சு பாருங்க, நல்லாவே பயன் தரும். இந்த ஜீரக ஊரல் நீர் ரொம்ப எளிமையாக நீங்கள் வீட்டில் செய்யலாம், இது குழந்தைகளிலிருந்து வயதானவர் வரை பயன்படுத்த முடியும். முக்கியமாக காய்ச்சல் இருக்கும்போது, ஒரு சிலருக்கு உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த ஜீரக ஊரல் நீர் நல்லாவே உதவி பண்ணுங்க. அதற்கடுத்து வெந்தய ஊரல் நீர், இந்த வெந்தய ஊரல் நீர் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க சார் நான் டெய்லி நான் வெந்தய ஊரல் நீர் சாப்பிட்றேன் என்னோட

0: உடல் சூடு நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரு சில பெண்கள் யாருக்கெல்லாம் ஒயிட் ரிசர்ஜ் அதிகமாக இருக்கோ, இந்த வெள்ளைப்படுதுன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே உதவி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவே இதை நம்ம சொல்ல முடியுங்க, வெந்தய ஊற வச்ச நீர். அது மட்டும் இல்லை, உடல் எடை யாருக்கெல்லாம் குறைக்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த வெந்தய ஊறல் நீர் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயினால் அவதிக்குள்ளாகிறவங்கலாம் இந்த வெந்தய ஊறல் நீர் பயன்படுத்த முடியும். யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாமே வெந்தயத்தை ஊற வச்ச ஊறல் நீரை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லாவே பயன் தருங்க.
1: கோடைக்காலத்துக்கேற்ற குடிநீர் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே. மகாலிங்கம் அவர்கள்.

0: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
1: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66ஆவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12ஆவது ஜேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் மாலை மணி 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும்

0: தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1446 அல்லது 1004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ரயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: இந்த நேரத்துல மனமயக்கும் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

உலகமே இசை மயமானது. இசையினால கிடைக்கும் இன்பத்தை அனுபவிக்காதவங்கன்னு யாருமே இல்லைங்க. கதிரவன் மறைந்து கவின் நிலா உலா வர தொடங்கக்கூடிய

நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் முன்னெடுப்பில் செயல்பட்டு வரும் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி நடைபெறும். 6 மாதம் நடைபெறும் இப்பயிற்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சி மற்றும் பயிற்சி முடியும் வரை ஓவிய பொருட்கள் வழங்கப்படும். பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். நுழைவுத் தேர்வு இம்மாதம் 24ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள முதன்மை மாநாட்டு கூடத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை 3 மணி நேரம் நடைபெற உள்ளது. பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில்தான் கொடுக்கப்படும். நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்களை தாங்களே கொண்டு வர வேண்டும். நுழைவுத் தேர்வு எழுத விரும்புவோர் இம்மாதம் 23ஆம் தேதி மாலைக்குள் 90-03-75-75-31 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது விவரத்தை அனுப்பி வைத்து பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 90-03-75-75-31 மற்றும் ஒரு எண் 98-94-69-52-82. மீண்டும் ஒருமுறை 90-03-75-75-31 மற்றும் ஒரு எண் 98-94-69-52-82. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார்.

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: ஒவ்வொரு உயிரையும் கவர்ந்து இழுக்க வல்ல காந்தம்தான் இசை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல்

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி கேட்கலாம் மாவட்ட செய்தி மடல்.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். வழங்குபவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைவிருக்கும் நாள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து அன்று காலை 10 மணி அளவில் நடக்கிறது. கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் குறைந்திருப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை

0: தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அணைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள் ஜேசிபி இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி மின்னல் வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள் மின்மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும், நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018 திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மெழுகோருக்கு ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயதே வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு

0: பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம்

0: வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
0: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் பி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி
1: உழவர் உலகம்
0: நாளும் கருத்துரைக்கும்
1: லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி சி கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியின் நேரலையில் நேயர்கள் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0400

0: 31 240 102 1 மற்றும் ஒரு எண் 246 102 1. நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் மித்ரா.
1: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: வானொலி நேயர்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. ஆதி மனிதன் காலத்தில் ஒரு தகவலை சொல்றதற்காக புகை மூட்டம்லாம் போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பரிமாற்றம் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறகு மன்னர் காலத்தில் புறாக்கள் மூலமாக தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் எல்லாம் நடைபெற்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் யுகத்தில் பல்வேறு நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக தகவல் பரிமாற்றம் நடைபெற்று வருது. இன்றைக்கு அன்றாடம் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் மாதிரியான வார்த்தைகளை அதிகம் கேட்கின்றோம், அதிகம் அந்த கருவிகளையும் பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இந்த நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் விவசாயத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது, விவசாயிகளுக்கு எந்த விதமான கருவிகளை பயன்படுத்தினா ஒரு லாபகரமான வேளாண்மையை முன்னெடுக்க முடியும் போன்ற செய்திகளை தான் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய வேளாண் விரிவாக்க முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள். ஏறக்குறைய 25 வருடங்களாக வேளாண் விரிவாக்க பணிகளில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டவர், வடகிழக்கு மாநிலத்தில் பணிபுரிந்த அனுபவம் பெற்றவர், சிறந்த விஞ்ஞானி விருதுகளை பெற்றவர். அந்த வகையில் நம்முடைய சிறப்பு விருந்தினரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம்.
3: வணக்கம்.
2: இன்றைக்கி விவசாயத்தில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, நிறைய உரம் போடுறோம் நம்ம வந்து சாகுபடி பண்ணுறோம், ஆனால் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கல அல்லது லாபம் கிடைக்கல. அப்போ இந்த லாபகரமான வேளாண்மைக்கு இந்த இடுபொருட்களெல்லாம் தாண்டி நமக்கு என்ன தேவை?
3: நல்ல கேள்வி. நான் இதுக்கு வந்து முதன் முதலாக வந்து ஒரு கவிஞர் கண்ணதாசனுடைய வரியிலிருந்து ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிறது அது மாதிரி தான். இன்றைக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் என்பது விவசாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இதை நம்ம வந்து ஒரு கத்தி போல், நம்ம வந்து கத்தி எப்படி வந்து கையையும் வெட்டுமோ அது மாதிரி காய்கறிகளையும் வெட்ட பயன்படுத்துமோ அது மாதிரி இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை வந்து நாம் வந்து ஒரு நன்மைக்கான விஷயமாக பார்த்தோம்னா அதை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக விவசாயத்தில் ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக நாம் இந்த தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் என்பது 100% உண்மையான விஷயம்.
2: சரி, இப்போ தகவல் தொழில்நுட்பம் சொல்லும் பொழுது விவசாயிக்கு தெரிந்தது நம்ம வாழை சாகுபடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரகம், அப்புறம் அதுக்கு ஏற்ற உரங்கள், அப்புறம் அந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் களை எடுக்கணும், அதுக்கு மருந்து அடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதில் எந்த இடத்துல இந்த நவீன தகவல் தொழில்நுட்பம் இடம் பிடிக்குது?
3: அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை அந்த விதை, இது வாழையாக இருந்தாலும் சரி மற்ற பயிர்களாக இருந்தாலும் சரி, விதை, உரம், தண்ணீர் இது மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம போதும், நமக்கு பயிர் வந்துடும், மகசூல் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் தகவல் தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதில் கொண்டு வராமல் ஒரு சின்ன ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரிசிஷன் ஃபார்மிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துல்லிய பண்ணை திட்டம், இது எத்தனையோ வந்து காய் பயிர்களில் வந்து இது வந்து ரொம்ப லாபகரமான ஒரு திட்டமாக இருக்குது துல்லிய பண்ணை திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்சங்களையும், அதாவது ஒரே வரி சொல்லணும்னா செலவை குறைத்து மகசூலை அதிகரிக்கிறது. ஸோ இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் உரமிடுதல் இது கம்பைண்ட் ஆகுவதில், அதுக்கடுத்தால் இப்போ சென்சார்கள், ஜிபிஎஸ் பேஸ்டு கருவிகள் இது எல்லாமே வந்து இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் இதாகும். அதுக்கடுத்தாப்புல தர பகுப்பாய்வு அப்படிம்பாங்க, அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ், இது மூலமாக நம்ம தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து வரக்கூடிய விலையை கூட என்ன விலைக்கு விற்கும் அப்படிங்கிறத கூட இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் நம்மளால் நிர்வகிக்க முடியும். அதனால் இதனுடைய நன்மைகள்னு பார்த்தோம்னா உரங்கள் தண்ணீர் வந்து வீணாகுவது வந்து முதல் தடுக்கப்படுகிறது. நம்மளோட நல்ல சொல்வடை சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு, சேத்துல போட்டாலும் சிந்தித்து போடும் அப்படிம்பாங்க. ஸோ வந்து உரம் மற்றும் இடுபொருட்களினுடைய அளவு குறையும் போது செலவு குறையுது, மகசூல் அதிகரிக்கும் போது லாபம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான், ஒன்று குறையணும் இன்னொன்று அதிகமாகணும், இதுதான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்.
2: ஸோ ஒரு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம்.
4: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் புலவன் கடுமாரியப்பன்.
2: சொல்லுங்க.
4: இப்போ இந்த தகவல் தொழில்நுட்பம் அதிகமா வந்து வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா நாங்க உற்பத்தியில எல்லாமே அதிகம்.

0: எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்குது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இத வந்து அரசு வந்து நாங்க உற்பத்தி பண்ற பொருள் எல்லாமே கொள்முதல் செய்யல, ஒரு சில பொருட்கள் தவிர பாக்கி எல்லாமே வியாபாரிகள் தான் கொள்முதல் பண்றாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வியாபாரிகள் எங்களுடைய விளைபொருளுக்கு உரிய விலையை கொடுக்காம அவங்க வந்து அதை மடைமாற்று செய்து நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். அதனால இந்த தகவல் தொழில்நுட்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதற்கான வழி என்னங்கிற சார் சொன்னா நல்லா இருக்கும்.
1: பொருளை எங்க விற்கிறது, எப்படி விற்கிறதுன்னு
2: கேட்கிறேன் ஐயா. அதாவது விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான். அதாவது உற்பத்தி செய்கிறது விவசாயிகள் உற்பத்தி பண்ணிடுறாங்க, ஆனால் அதை வந்து ஒரு இடைத்தரகர்கள் தான் வந்து வாழையினாலும் சரி அது பருத்தினாலும் சரி இடைத்தரகர்கள் தான் நம்ம நமக்கு என்னென்னா அதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அதாவது எங்கே சந்தைப்படுத்துகிறோன்னு தெரியலை. அதுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இ நாம்னு ஒன்று இருக்குது, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்குது. இணையதளங்களில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி அந்த இ நாம் அப்படிங்கிறது வந்து எல்லா மாவட்டங்களே இருக்குது. நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை நான் எப்படி இப்போ விகடனில் வந்து பசுமை விகடனில் கூட வரும், என்கிட்ட இவ்வளோ பொருட்கள் இருக்குது யார் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற அது மாதிரி நம்ம வந்து இது இணையதளங்களில் இது மாதிரி எல்லா நிறைய இணையதளங்கள் இருக்குது கமாடிட்டி இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு. நம்ம இடைத்தரகர்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்களில் நம்முடைய விளைபொருள்களினுடைய விலையையும் எவ்வளவு நம்மகிட்ட இருக்குங்கிற தகவலையும் நாம் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.
1: ஒரு கூடுதல் தகவல், தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 60 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஈனா மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு நீங்கள் நேரில் அணுகும்போது அந்த விற்பனை கூடங்கள் மூலமாக என்ன பொருளை விற்பனை செய்ய முடியும், அடுத்த மாவட்டம் அல்லது அடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விலை சந்தை விலை நிலவரத்தை அவங்க தெரிந்து கொள்ள முடியும்.
2: கண்டிப்பாக.
1: இப்போ இந்த மின்னணு சந்தை பற்றியும் சொன்னீங்க. இப்போ துல்லிய பண்ணைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது சிறிய விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்றதா?
2: சிறு குறு விவசாயிகள்னாலும் சரி பெரிய விவசாயிகள்னாலும் சரி இது வந்து துல்லிய பண்ணை திட்டம்ங்கிறது வந்து எப்போ விதை போடுறோம், எவ்வளவு போடுறோம், எந்த இடத்துல போடுறோம், எவ்வளவு நீர் பாய்ச்சணும், எவ்வளவு உரம் வைக்கணும், இதுதான் கணக்கு. இது வந்து சிறு குறு விவசாயியாக பெரிய விவசாயியாக கணக்கெல்லாம் கிடையாது நமக்கு. இன்னும் வந்து நம்ம இதெல்லாம் சிறு விவசாயிகளும் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய செலவு கம்மியாக தான் ஆகும். அப்படிங்கும்போது சின்ன இடத்துலேருந்து அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று, இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட டிராக்டர்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப விரைவாக போயிட்டுருக்குது. எல்லாருமே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு குரூப்பாக சேர்ந்து வாங்கலாம், ஒரு கம்யூனிட்டி பேஸ் அங்குள்ள எஃபிஓ. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து உழவர் உற்பத்தியாளர்கள் குழுவை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறது கிட்டத்தட்ட 10,000 குழு. அதில் வந்து இவங்க இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட டிராக்டர்லாம் வாங்கி வச்சாங்கன்னா அது சிறு குறு விவசாயிகள் பொருத்திக்கிடுவாங்க. இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஆட்டோ ட்ராக்ங்கிற ஒரு தொழில்நுட்பம், அது வந்து இதில் ஜான்டியர் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. உங்கள் மொபைலோடு சேர்த்துடலாம், எந்த இடத்துல உங்கள் டிராக்டர் இருக்குது, எவ்வளோ நேரம் உழுது இருக்குது, அது மஞ்சள் கலரில் காமிச்சுன்னு வைங்களேன், ஒரு இடத்துல நிற்குதுன்னு அர்த்தம். நல்லா வந்து பச்சை கலரில் காமிக்கும் போது அது வந்து டிராக்டர் ஓடிட்டுருக்குனா இது எல்லாமே விவசாயி எங்கே இருந்தாலும் பார்க்க முடியும். 4 1 month டேட்டா, நீங்கள் அதை வந்து வாடகை கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜிஐஎஸ், அதாவது புவியியல் தகவமைப்பு அப்படிம்பாங்க, தகவல் அமைப்பு. நம்மளுடைய நிலம் எந்த இடத்துல இருக்குது, அந்த நிலத்தில் என்னென்ன உரங்கள் என்னென்ன சத்துகள் இருக்குது, இதை எல்லாத்தையும் கரெக்டாக அந்த ஜிஎஸ் மூலமாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு இவ்வளோ உரம் போட்டால் போதும், இது எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா அப்படி பண்ணாமல் ஈவன் இன்றைக்கி வந்து ஒரு 20% உழவர்கள் தான் வந்து மண்வள அட்டையே வச்சுருக்கிறாங்க. நான் போகிற இடத்துலலாம் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து எத்தனை பேர் வந்து மண் பரிசோதனை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா எங்கள் மையத்துக்கு வரக்கூடிய இது விவசாயிகள் பயிற்சிக்காக வரக்கூடியவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா 50 இருந்தால் ஒரு 5% தான். அதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஜிஎஸ் மேல அதுக்கடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஓடி அப்படிங்கிறாங்க, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது வந்து செலவு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா செலவு முதல் இன்சியல் செலவு முதலில் நாம் வந்து செலவழிக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதெல்லாம் லாங் டைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபத்தை கொடுக்கும். இந்த ஐஓடின்னு நான் சொல்கிறல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெஷின்களையும் நீங்கள் ஒரு ஒரு லேப்டாப்பில் இணைச்சிக்கலாம். அதாவது எல்லா

0: கருவிகளையும் நம்ம இன்டர்நெட் மூலமாக வந்து இணைக்கிறது தான் இந்த ஐஓடி டெக்னாலஜி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண் மேலாண்மைக்கு வந்து நம்மகிட்ட வந்து அதில் வந்து சாயில் மாய்ச்சர் சென்சார் இருக்கும், என்பிகே சென்சார் இருக்கும், எவ்வளோ என்பிகே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியலாம். அதுக்கடுத்த அப்போ வந்து பயிர் கண்காணிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன் எல்லா பயிர்லேயுமே களை இருக்கும். இந்த ஐஓடி திங்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா களை மட்டும் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை வந்து நம்ம டேட்டா ப்ராசஸிங் மூலமாக, இமேஜ் ப்ராசஸிங் அப்படிம்பாங்க தொழில்நுட்பம், அது மூலமாக அந்த கருவி வந்து கண்டுபிடிச்சிரும். ஸோ எது களை எது பயிர், ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த களையில் மட்டும்தான் அது படும். இதெல்லாம் ஐஓடியில் ஒரே தொழில்நுட்பம் மூலமாக நாம் வந்து இணைக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்தால இப்போ இந்த நோய் கண்டறிதல், இப்போ நோய் இருக்குன்னு வைங்களேன் முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க, வேளாண் அலுவலர்களுக்கு போகணும், ஃபோட்டோ எடுக்கணும், இது என்னன்னு கேட்கணும், இல்லாட்டி இன்னொரு விவசாயிகிட்ட கேட்கணும், இல்லாட்டி கடைக்காரன்ட்ட போய் கேட்டு இந்த நோய் இருக்குது, இந்த பூச்சி இருக்குது, என்ன மருந்து அடிக்கணும். இப்போல்லாம் அப்படி தேவை கிடையாது. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது,
1: அலைபேசி செயலி,
0: அலைபேசி செயலி, அதை நீங்கள் வந்து தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன க்ராப்பாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த பிளான்டிக்ஸில் மட்டுமே 8 பயிர்களை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். அப்படின்னா தான் அந்த 8 பயிர்கள் நீங்கள் வந்து கூடுதலான தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் உள்ளே போன ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, அலைபேசி செயலில் நீங்கள் வந்து அதை தரவிறக்கம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். பண்ணிவிட்டு அதில் ஒரு 2-3 டீட்டெயில்ஸ் கிடைக்கும், நீங்கள் வந்து பெரிய நிலமாக வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி மாடித்தோட்டமாக வச்சுருக்கீங்களா, அதுக்கடுத்தாப்பில் வந்து வானிலை இது, அதுக்கடுத்தாப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் இடுபொருள் கடைகள், அதுக்கெடுத்தாப்பில் இது வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரியே, அதாவது ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ஒன்று ஃபோட்டோ போடுவோம், ஒன்று அதை டிஸ்கஷன், அது மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஆப்பை கொண்டு போய் நீங்கள் அந்த செடியில் வச்சிங்கன்னா அதே வந்து உங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு அது காமிச்சிடும் உங்களுக்கு, அதுக்குரிய தீர்வு என்ன, அதுக்குள்ள சிகிச்சை முறைகள் என்ன, உர மேலாண்மை என்ன, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பிளான்டிக்ஸ்னு ஆப்பில் காமிக்குது.
1: அதாவது இன்றைக்கு நம்ம ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், அதாவது பொறியியலாக இருக்கட்டும், இப்படி இப்போ சமூகத்தில் பல்வேறு துறைகளில், போக்குவரத்தாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளில் நம்ம வந்து கணிப்பொறி இணையம் பயன்பாடு அதிகரிச்சுட்டு வரதே பார்க்க முடியுது. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து அலைபேசி வழியாகவே நம்ம வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த சுங்கம், இன்றைக்கி டோல்கேட் எல்லாமே வந்து சுங்க வரி செலுத்துவது கூட நம்ம வந்து ஆன்லைனில் செலுத்தக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான தொழில்நுட்பம் பரவலாகி வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப புதுமையாகவும், அதே நேரத்தில் இதெல்லாம் வேளாண்மைக்கு வரக்கூடிய சாத்தியம் நிறையவே முன்னேறிய நாடுகளில் இருந்து இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் அதிக அளவில்
0: வரக்கூடியதுன்னு இல்லை, ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. சில விவசாயிகள்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆப்லேயே நம்ம சொன்னோம்ல, இப்போ வந்து செயலிகள்னு சொல்கிறோம்ல, நம்ம கைபேசி செயலிகள் அப்படிங்கிறதுல வந்து இந்த பிளான்டிக்ஸ் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா கிசான் 2, கிசான்னா விவசாயி, கிசான் 2ன்னு ஒரே ஒரு ஆப், அந்த ஒரு ஆப்பில் 12 மொழிகள் லாங்குவேஜில் காய்கறிகள், அதுக்கடுத்தாப்புல வந்து பயிர்கள், கால்நடைகள், மீன்கள், அது உள்ளார போனீங்கன்னா கிசான் 2 வந்து தரவிறக்க வச்சிட்டிங்கன்னா தமிழில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் காமிக்கும். உங்களுக்கு வந்து பழங்களில் வந்து பழங்களில் செலக்ட் பண்ணிங்கன்னா நேராக வந்து வாழை, என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வாழையை பற்றிய தகவல்கள் எல்லாம், ஆப்பிள் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஆப்பில் செயலியில் நம்மளுடைய சொந்த மொழியில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமாக அதோட முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய வேளாண்மைத்துறை மூலமாக உழவன் செயல்,
0: உழவன் செயல்
1: நல்ல சிறப்பாகவே செயல்பாட்டில் நிறைய விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல் விவசாயிகள் இன்னும் அதிக அளவு இந்த மாதிரியான அலைபேசி வழியாக வரக்கூடிய செயலிகளை வந்து பயன்படுத்தணும். இன்றைக்கு ஏறக்கூடிய 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் 117 கோடி அலைபேசி செயலிகள் வந்து இணைப்பில் இருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு அலைபேசி இணைப்புகளை வைத்துக்கொண்டு நம்ம இன்னமுமே வந்து ஒரு பாரம்பரியமான முறையில் அல்லது வந்து தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாத விவசாயிகளையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த அலைபேசி வழியாக விவசாயத்தில் என்னென்ன மாதிரியான புதுமைகளை புகுத்த முடியும், அந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: அதெல்லாம் இப்போ சொன்னல, உங்களுக்கு அலைபேசிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நோயை கண்டறியதுனாலும் சரி, உர அளவு எவ்வளவு தேவைங்கிறதுனாலும் சரி, சென்சார் பேஸ்டு இரிகேஷன், இப்போ எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அங்கேயே ஒரு மாடல் பிளாட்டே நாங்கள் போட்டிருக்கோம், அதாவது உணரிகள் சென்சார் அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த சென்சாரை வந்து நீங்கள் நிலத்தில் வச்சிட்டாலே போதும், அந்த சென்சார் வந்து எவ்வளவு ஈரப்பதம், எவ்வளவு நீர் இருக்குது, எப்போ வந்து நீர் தேவை, அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் பயிருக்கு நன்று அப்படி.

0: பண்ணுறாங்க. நம்ம விவசாயிகள் எப்போதுமே நீரை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இப்போ வளர்ந்து வருகிற தொழில்நுட்பங்கள். நிறைய ஃபார்மர் வந்து 100 ஏக்கர்லாம் இன்றைக்கி வச்சுருக்காங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அவங்களாம் இன்றைக்கி ட்ரிப் இரிகேஷன் போடுறாங்க. ஆனால் ட்ரிப் இரிகேஷனுடைய கடைபிடிக்கக்கூடிய சதவீத ஃபார்மர்கள் விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய நான் பார்த்தளவில் ஒரு 20% 25% தான் சொட்டு நீர் பாசனமே போட்டிருக்காங்க. ஆனால் இதில் இப்போ வந்து சென்சார் பேஸ்டு ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய அடுத்த தொழில்நுட்பம். அதே வந்து உரத்தையும் நீரையும் சேர்ந்து எந்த நேரத்தில் ஒவ்வொரு மரத்துக்கும் எவ்வளவு தேவை, ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த அளவை பார்த்து அதற்கு தகுந்த அளவு உரத்தையும் நீரையும் கொடுக்குது.
1: நிச்சயமாக இன்றைக்கு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பணியாட்கள் தட்டுப்பாடு. ஒரு பக்கம் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து இயந்திரமயமாக்கல் அவசியம் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன அறிவியல் யுகத்தில் விவசாயத்தில் என்ன மாதிரியான இயந்திரங்கள் நம்ம கொண்டு வர முடியும், என்ன மாதிரியான இயந்திரங்களை பயன்படுத்த முடியும்?
0: இயந்திரங்கள் வந்து அறிவியல் தொழில்நுட்பங்களோட சம்பந்தப்பட்ட இந்த சென்சார் பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிம்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கருவிகளே நிறையா இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியெல்லாம் நம்ம யாராவது வந்து ட்ரோனுங்கிற வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் பயன்படுத்துவோமா நம்ம நினச்சிருப்போமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 2 ட்ரோன் மூலமாக வந்து டோட்டல் 100 ஏக்கருக்குமே நாங்கள் வந்து ட்ரோன் மூலமாக தான் வந்து இப்போ என்ன நுண்ணூட்டச்சத்துக்கள்னாலும் சரி எதுனாலும். இப்போ வந்து வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னீங்களேன் பனானா சக்திங்கிற ஒரு நுண்ணூட்டச்சத்து நீங்கள் அடிக்கணும்னா எத்தனை ஆளை வச்சு அடிப்பீங்க? லேபர் இன்றைக்கி வந்து கூலிக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை. இது 500 ரூபா 600 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு 1 ஏக்கரை வந்து இதை அடித்து முடிச்சிடும்.
1: அதான் இப்போ அது தவிர இப்போ நீங்கள் சொல்வது போல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு 15 நிமிடத்தில் வந்து 1 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கு. நீங்கள் சொல்வது போல் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாக இயற்கை இடுபொருட்களையே பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள்
0: இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் வந்து உங்கள் நிலையத்துக்கூட அடிக்கடி வந்திருப்பாப்ல ஒண்டிமுத்துங்கிற ஒரு விவசாயி, நல்லா அவரே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் ப்ரொவைடராகவே மாறி இருக்கிறார். இப்போ திருச்சி
1: கிராம அளவில் வந்து ஒரு வேலை வாய்ப்பையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம்
0: வந்துருக்குது. அவர் எங்கே எதிர பயிற்சிக்கு வந்தவர் ட்ரோன் வாங்கி இப்போ அவரே வந்து மற்ற விவசாயிகளுக்கு வந்து ட்ரோன் வந்து வாடகை கொடுக்கிறார். சரி,
1: நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லசாமி.
1: ஐயா சொல்லுங்க.
2: ஐயா வந்து இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து தகவல் தொடர்பு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
1: சரி,
2: தகவல் தொடர்பெல்லாம் எங்களுக்கு நல்லாவே நிறையாவே வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது, டெய்லியும் கிடைச்சிக்கிறது, எல்லா பயிர்களுக்கும் கிடைக்குது.
1: சரி,
2: இப்ப இதுல என்னன்னா இப்ப ஐயா பேசிட்டு இருக்காரு, இப்ப வந்து நம்ம வாழை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இப்ப நான் வாழை போட்டுருக்கேன், வாழைக்கு வந்து தினசரி சமைச்சர் உரம் கொடுக்கறது போடுறது அது தண்ணி பாய்ச்சறது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
1: சரி,
2: இதுல கடைசி நேரத்துல என்னன்னா அந்த இப்ப இன்னைக்குன்னா ஒரு வாழை வந்து 10 சீப்பு உள்ளதை கொண்டு போனோம்னா 300 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, ஒரு சீப்பு 30 ரேட்டு போட்டு. அதே இது வந்து எங்க முன்னாடியே விற்கிறாங்க 80 ரூபாய் 85 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு சீப்பு.
1: சரி,
2: அப்ப எங்களுக்கு எவ்வளவோ பொருளாதார இது வந்து மார்க்கெட்ல எங்களுக்கு நஷ்டமாகுது. இப்ப நம்ம முதல்ல எடுத்துருந்த மாரியப்பண்ணையா கூட சொன்னாரு இது மாதிரி மார்க்கெட்ல ரொம்ப தான் போகுது அப்படின்னு, அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாவே போதும், அதுக்கு வழிவகை என்ன அதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறீங்கய்யா.
1: சரி, அதாவது மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்துதல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சந்தைப்படுத்துதலில் ஈனாம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும்? நம்ம வந்து சந்தை சார்ந்த தகவலை நம்மளுடைய திருச்சி வானொலியும் கூட நம்ம அன்றாடம் வந்து நம்ம சந்தை விலை நிலவரங்களை தெரிவிச்சிட்ருக்குறோம். அப்போ எந்த மாதிரியான நம்ம வந்து இணையம் அல்லது அலைபேசி வசதிகளை பயன்படுத்தலாம்?
0: இப்போ நிறையா செயலிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து விலை நிலவரத்தை வந்து ஒரு வருஷம் அதை வந்து அனலைஸ் பண்ணி அதாவது ஆராய்ந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன விலை இருக்குன்னு கூட கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரே நேரத்தில் நம்ம வந்து பயிர் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு கிராமத்தில் பயிர் பண்ணுறது வந்து ஒரே கிராமத்தில் எல்லாரும் ஒரே டயத்தில் வந்து ஒரே பயிரை வந்து பயிர் பண்ணி கடைசி எல்லாம் அறுவடைக்கு வரும்போது ஒரே இடத்துல மார்க்கெட்டுக்கு போகும்போது கிளட் அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட்டு இதாக வரத்து அதிகமாக இருக்குது, விலை வந்து குறைய ஆரம்பிக்கும்.

இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்தந்த கொஞ்சம் ஒரு இது விவசாயிகளே சேர்ந்து என்ன விதமான ஒரு திருவிழா வருது அந்த நேரத்தில் போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சந்தைக்கு போகிற மாதிரி வந்து நம்ம கொண்டு வரலாம். ஒன்று, இதெல்லாம் வந்து விவசாயிகள் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கடுத்தாப்புல சிறு சிறு கிராமங்களில் வந்து இந்த சிறு சிறு இது குளிர்பதனப்படுத்தப்பட்ட வசதிகள், அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வந்து அரசே வந்து மானியத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க. உதாரணமாக நம்ம தொட்டியம் இது வாழை உற்பத்தியாளர்கள் சங்கம் ஒரு சிறிய வாழை பதன கிடங்கு மாதிரி வந்து சின்ன அளவில் வச்சுருக்குறாங்க. அந்த விவசாயிகள் வந்து அங்கே போய் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் அதை வந்து சேமித்து வச்சுட்டு, இப்போ நமக்கு என்னென்னா என்ன விஷயமாகுதுன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு விவசாயம் முடிஞ்ச உடனே

0: நமக்கு என்னென்னா என்ன விஷயம் ஆகுதுன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு விவசாயம் முடிஞ்ச உடனே காசு தேவைப்படும் போது என்ன விலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு விற்கிறாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பயிரிலையும், குறிப்பாக சொல்லப்போனால் வாழை, இந்த காய்கறி பயிர்களில்
1: அழுகும்
0: இருக்கக்கூடிய,
1: பயிர்களில்
0: அழுகும் பயிர்களில்
1: பிரச்சனை.
0: இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கு. இந்த மாதிரி அதாவது அதாவது தானியங்கி குளிர்ப்பதற்கு, அதாவது ஒவ்வொரு ஊராக போவோம், சின்ன சின்ன இது இல்லாட்டி சின்ன சின்ன அமைப்புகளை வந்து சிறிய கிராமங்களில் வந்து அவங்களே வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். அது வந்து உழவர் உற்பத்தியாளர்கள் குழு மூலமாகவோ, இல்லை அரசிட்டேருந்து மானியம் வாங்கியோ, இல்லாட்டி பேங்க் லோன் மூலமாக வாங்கி அதை கொஞ்சம் வந்து நம்ம வந்து வச்சு எப்போ வந்து ஓரளவு நல்ல ரேட் வருதோ அப்போ வந்து நம்ம விற்பதற்கு.
1: முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த சந்தைப்படுத்தலுக்கூடிய பிரச்சனையை தவிர்ப்பதற்கு மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம் கை கொடுப்பதாக விவசாயிகள் சொல்கிறாங்க. அப்போ வாழை மாதிரி, இப்போ நம்மளுடைய நேயர் கேட்டது மாதிரி, வாழைக்கு விலை இல்லாத போது என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்களை நம்ம தயார் பண்ண முடியும்? அதற்கு உங்களுடைய நிலையத்து மூலமாக மையத்தில் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்களா?
0: அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வாழையிலேன்னு மட்டுமில்லை, நீங்கள் எந்த ஒரு பயிரையுமே வந்து கொஞ்சம் அதை மதிப்பு கூட்டினீங்கன்னா இன்றைக்கி கான்ஃப்ளெக்ஸே பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில். அது மாதிரி வாழையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் இலையிலேருந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு திருக்காட்டுப்பள்ளியில் வந்து ஒரு விவசாயி மதிவானன்னு சொல்லிட்டு அவர் இலையை மட்டுமே வந்து பாக்ஸ் பண்ணி இலையை வந்து பெரிய பெரிய கல்யாண வீடு இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் வாங்கிட்டுருக்காரு. அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயமே ஒன்று, வாழை தான் என்னை வாழ வைத்தது அப்படிம்பார் எங்கள் நிலையத்துக்கு வந்தாலும். ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்ங்கிறது வந்து வாழையில் நீங்கள் வந்து வாழைக்காய் பயன்படுத்தலாம், வாழை பழத்தை பயன்படுத்தலாம். இப்போ கூட ஒரு தொழில்நுட்பம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழை பழ ஜூஸில் நம்ம பேசில் சீடு, துளசி சீடை வந்து மிக்ஸ் பண்ணி அதனுடைய மருத்துவ குணமுக்காக அந்த ஒரு பொருளை வந்து பேட்டன்ட், அதை வந்து காப்புரிமையும் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். இது மாதிரி எத்தனையோ பொருட்கள் நம்ம வந்து அதை வாழை காயிலிருந்து மாவெடுத்து அதிலிருந்து நிறையா இனிப்பு வகைகள் செய்கிற மாதிரி, நீங்கள் அரிசி மாவில் என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த வகைகள் எல்லாமே வாழை மாவிலிருந்து பண்ணலாம். வாழை நார் முக்கியமான ஒரு துள்ளி, ஏன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வாழை தாரை மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த கிடைக்கக்கூடிய அந்த 300 ரூபா ஒரு தார், 400 ரூபான்னு தான் பார்க்குறாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலை, அதிலிருந்து உள்ளே கிடைக்கக்கூடிய ஸ்டெம்மு, வாழை தண்டு, அதுக்கடுத்தாப்புல வந்து வாழை நார். இன்றைக்கி வாழை நாரை வந்து ஒரு தொழிலாக, சிறு தொழிலாக வந்து அவங்க வேஸ்ட்டாக ஒரு ஏக்கரில் எவ்வளோ வேஸ்ட்டாக கழிவாக போகுது, அதை கழிவாக பார்க்காமல் அதை ஒரு பொருளாக பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வாழையில் மதிப்பு கூட்டுப்பட்டும் பொருளாக நிறையா பொருட்கள் பண்ணலாம். அதற்கான பயிற்சிகளை எங்களுடைய மையத்தில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களுடைய இயக்குனர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு கடிதம் எழுதினாலும் போதும், இல்லை வந்து இமெயில் வசதிகள் இருக்குன்னா நீங்கள் இமெயில் மூலமாக டைரக்டர் nrcb@gmail.com கொடுக்கலாம். இன்னொரு மெயில் ஐடி இருக்கலாம், நீங்கள் அதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சியில் ஒரு 5 பேர் 6 பேரை சேர்ந்து வரும்போது தொழில் முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அது உங்களுக்கு உரிமையும் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு மினிமமான ஒரு சார்ஜ் மட்டும் பண்ணுவோம். சில பயிற்சிகள் வந்து இலவசமாகவும் நாங்கள் கொடுக்குறோம்.
1: சரி, இப்போ நம்ம நவீன தகவல் தொழில்நுட்பங்களை பற்றி ஏராளமான தகவல் எல்லாம் சொன்னீங்க. இருந்தாலும் கூட இன்னும் அலைபேசி அல்லது அந்த நவீன தொழில்நுட்பத்தை அணுக முடியாத நிலைமையில் சில விவசாயிகள் இருக்கலாம். எங்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்குது, எங்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது, எங்கிட்ட வந்து இணையம் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சில விவசாயிகளுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து கன்சூமர் கேர் சென்டர் மாதிரி நம்ம வந்து தகவல் தொடர்பு ஃபோன் பண்ணி கேட்பதற்கு, தகவல் தொழில்நுட்பங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து அதாவது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்து, கைபேசிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண பொருள் எல்லாத்தையும் இருக்குது. அது இல்லாதவங்க தகவல் தொழில்நுட்பத்தை வாங்க முடியாதுன்னு கிடையாது. இச்சவுப்பால்னு பார்த்திங்கன்னா ஐடிசியினுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு வேளாண் விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு இன்டர்நெட் சென்டரே வச்சுருந்தாங்க விவசாயத்துக்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா போதும், அதில் எதை பற்றினாலும் நீங்கள் மொழி வந்து உங்களுக்கு தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த சாதனத்தை இயக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட உங்கள் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து அதுக்கு தீர்வுகளை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து பட்டன் இதிலே வந்து இப்போ கிசான் கால் சென்டர்னு ஒன்று இருக்குது. கிசான் கால் சென்டர்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய அழைப்பு மையம் இருக்குது அனைத்து மொழிகளிலும். தமிழில் வந்து அதனுடைய நம்பர் அதாவது 1800 நேயர்கள் குறித்து கொள்ளலாம், 1800 180 15 51 இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான். நீங்கள் பட்டன் மொபைலே இந்த டோல்

0: ஃப்ரீ நம்பருக்கு 1800 180 15 51. இதுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளும்போது அதில் தமிழ் லாங்குவேஜ்லேயே லோக்கல் லாங்குவேஜ்லேயே பேசுவாங்க. முதல் தரத்துலேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் படித்த ஒரு கிராஜுவேட்டோ இல்லாட்டி ஒரு இவரே எடுப்பார். சப்போஸ் அவரால் அந்த இதுக்கு பதில் சொல்ல முடியாவிட்டால் அடுத்து அது இரண்டாம் கட்டத்துக்கு இணைப்பாகும். இரண்டாம் கட்டத்துலேருந்து மூன்றாம் கட்டம் ஒரு அதிலே ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார், அவங்களுக்கு இணைப்பாகும். அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து மொபைலை மட்டும்தான் சார்ந்திருக்க அவசியம் தேவையில்லை. அதையும் தாண்டி எவ்வளோ தொழில்நுட்பங்கள் ஆர்டினரி ஃபோன் மூலமாக, பிறகு இது வெப்சைட் போர்ட்டல் இன்னைக்கு முக்கியமான, ஆமாம், எல்லா பயிர்களுக்கும் போர்ட்டல்ங்கிறது வந்து இன்றைக்கி இருக்குது.
1: இணையதளம்,
0: இணையதளம், அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் எந்த லாங்குவேஜ் இல்லைனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் தகவல்கள், பயிர்களை பற்றி தகவல்கள், என்ன விளை நிலவரம், என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 110 இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழே 110 அதிகமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லா பயிர்களுக்கும் இருக்குது. கால்நடை ஆராய்ச்சி மையம், நம்ம கோயம்புத்தூரில் வந்து கரும்பு இனப்பெருக்க நிறுவனம், அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா கேவிகே வேளாண் விரிவாக்க மையம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 731 கேவிகே இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண் அறிவியல் மையம்,
1: இப்போ இந்த வேளாண் அறிவியல் மையங்களுக்கும் ஒரு இணையதளம் இருக்கும்,
0: எல்லாத்துக்கும் இணையதளம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே தான் இருக்குது, நீங்கள் வந்து கைபேசி வைக்கணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. அந்த நிலையத்தை சென்று அணுகினாலே போதும், அங்கே கண்டிப்பாக வெவ்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அன்றைய விலை, ஏன்னா மேஜராக இன்றைக்கி வந்து எங்கே போனாலுமே விவசாயிகளுடைய மேஜர் ப்ராப்ளம்னாலே விலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான தீர்வுகளை கூட அங்கே சில நேரத்தில் எந்த டயத்தில் வந்து விலை வரும், வேறு எந்த மாநிலத்திற்கோ வேறு எந்த மாவட்டத்திற்கோ நம்மளுடைய பொருட்களை அனுப்பலாம் அப்படிங்கிற தகவல்கள் முதற்கொண்டு அங்கே கிடைக்கிறது.
1: நிச்சயமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் அவேர்னஸ், நீங்கள் சொல்வது மாதிரி இணையதள அல்லது வந்து அதிகமான நவீன தொழில்நுட்ப சாதனங்களுக்கான ஒரு பயிற்சியும் எல்லா நிலையங்களையும் கொடுத்துட்டு வராங்க. வேளாண்மை அறிவு நிலையங்களையும் இந்த கருவிகளை எப்படி கையாள்வது, ஒரு ட்ரோன்னா அதை எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி ஏராளமான பயிற்சிகளையும் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த பயிற்சிகளிலையும் விவசாயிகள் கலந்து கொள்ளும்போது ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு, அதற்குரிய ஒரு தொழில்நுட்ப செய்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பொதுவாக இன்றைக்கி அன்றாடம் பயன்பாட்டிலேயே நம்முடைய அலைபேசி அதிக நேரம், நம்முடைய நேரத்தை அலுவலக நேரமாக இருக்கட்டும் அல்லது வீட்டுக்கு பிறகு போனால் கூட அதிக நேரம் நம்ம பயன்பாட்டில் இருக்கும். ஏறக்குறைய இந்தியாவில் தான் வந்து உலக அளவில் சராசரி ஸ்க்ரீன் டைம் சொல்லக்கூடிய இந்த அலைபேசி பயன்படுத்தும் அளவு சராசரி அளவை விட இந்தியர்களுடைய பயன்படும் நேரம் அதிகமாக இருக்குது. இதுக்கு விவசாயிகளும் விதிவிலக்கு இல்லை. அப்போ எல்லாருமே ஒரு அலைபேசி வச்சுருக்கிறாங்க, அதில் அதிக நேரம் செலவிடுறாங்க. விவசாயியாக இந்த நவீன தகவல் தொழில்நுட்பங்களை, குறிப்பாக இந்த அலைபேசியை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்?
0: அதாவது கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்குமே நான் என்னென்னா அலைபேசின்னு இல்லை, இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பங்கள்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலில் எல்லாருமே நிகழ்ச்சிகள் போடுறாங்க, எல்லாருமே ஒரு பயிரை பற்றி போடுறாருங்க. நான் இந்த அது இப்படி பண்ணால் இவ்வளோ லாபம் வரும், அப்படி பண்ணால் இவ்வளோ லாபம் வரும், என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குன்னு ஏதோ ஒரு தொழில்நுட்பங்களை போடுறாங்க. ஃபஸ்ட்டு அலைபேசியை பயன்படுத்துங்கள், தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துங்கள், ஆனால் விவசாயத்திற்காக அதிக நேரம் பயன்படுத்துங்கள். நிறைய விவசாயிகள் நம்ம என்னென்னா வந்து அதில் வந்து அரசு நிறைய நேரம் வந்து மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகத்தான் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் இன்றைக்கி கேட்குறது எத்தனை விவசாயிகளுடைய இது வந்து எல்லாருக்கும் இல்லை, நம்மளுடைய ஈவன் விவசாயம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களே மொபைல்லேயே விவசாயம் சார்ந்த செயலிகள் எத்தனை செயலிகள் நம்ம வந்து தரவிறக்கம் பண்ணி வச்சுருப்போம், ரொம்ப கம்மியாக தான் பண்ணி வச்சு. இப்போ ஏன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 இருக்கும். அது என்னோடய ரிலேட்டடாக வந்து இது கிசான் 2 இது எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கிறேன். விவசாயிகள் வர்றவங்களுக்கும் சொல்கிற ஒரு அவேர்னஸ், எல்லா பயிற்சிக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கும் அந்த கிசான் 2 அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து எப்படி வந்து தரவிறக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லி கொடுக்குறோம். கேட்கும்போது சரி, ஸோ அது ஒன்று வந்து பயன்படுத்துங்கள், ஆனால் விவசாயத்திற்காக பயன்படுத்துங்கள் அதிக நேரத்தை.
1: நம்முடைய இப்போ வானொலி கூட வானொலி பெட்டி இல்லாமையே அலைபேசி வழியாகவே நம்ம வந்து நம்முடைய திருச்சி வானொலி செய்திகளை நிகழ்ச்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நியூஸ் ஆன் ஏர் ஆப் அப்படிங்கிற அலைபேசி செயலி மூலமாக நம்முடைய நிகழ்ச்சிகளையும் கேட்க முடியும். சரி, சொல்லுங்கள்.
0: நியூஸ் ஆன் ஏர் வந்து உங்கள் திருச்சி வானொலி நிலையம் மட்டும் இல்லை,
1: இந்தியாவினுடைய உலக வானொலி
0: அந்த ஆப் இப்போ எத்தனை பேர் அலைபேசியில் இருப்பாங்க. இதான் இப்போ உள்ள இது வானொலி.

0: கேட்குறதே இப்போ குறைஞ்சி போச்சு. ஸோ நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிறதே நான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ரேடியோ வந்து ஒன்று இருக்குது, அந்த ஒரு ஆப் மட்டும் போதும், நியூஸ் ஆன் ஏர்.
1: 24 மணி நேரம் வானொலி செய்திகளை
0: எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையும் பண்ணால் அப்புறம் தகவல் து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறது, விவசாயத்தில் வந்து நான் ஒரே ஒரு திரு மாணிக்கம் அவர்கள்ன்ட்டு ஒரு இந்த அவர்கிட்ட வந்து இந்த கொஸ்டினை கேட்டேன். கிட்டத்தட்ட 45 வருஷம் வருட அனுபவம் உள்ள ஆள், திருச்சி குளித்தலையில் உள்ள ஒரு பெரிய மனிதர், நல்ல ஒரு
1: நவீன
0: மானசீகமான விவசாயமும் வந்து 45 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இந்த தொழில் இந்த விஷயத்தை தான் கேட்டேன், விவசாயத்தை வந்து இந்த வாழை விவசாயத்தை வந்து லாபகரமாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏங்க சார் அப்படி கேட்குறீங்க, நான் வந்து என்னுடைய 3 குழந்தைகளையும், ஒருத்தர் வந்து கலெக்டரு, ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் மென்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்கார், இன்னொரு வந்து விவசாயம் மற்றும் தொழில் பார்க்குறேன், இவங்களை எல்லாத்தையும் 40 வருஷமாக படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குனதே இந்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சு தான் அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விவசாயமும் இந்த தகவல் தொழில்நுட்பங்களையும் அறிந்து மார்க்கெட்டிங் பிரச்சனை, அது வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும் சந்தேகப்படுத்தல். அதற்கும் இப்போ பார்த்திங்கன்னா இணையதளமே நீங்களே வந்து ஒரு தனி இணையதளையை ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய சந்தேகப்படுத்த எங்களுடைய அது என்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தனி போர்ட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாள் அங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உலகம் இன்று கையில் அடக்கம், அதனால் விவசாயத்தை தகவல் தொழில்நுட்பம் அறிந்து அதனையும் நல்ல தகவல் தொழில்நுட்பம், நான் முதலே சொன்ன மாதிரி கத்தியை 2 விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், நன்மையான விவசாயத்துக்கு பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதை ஒரு தொழிலாக நம்ம பார்க்கக்கூடாது, இது விவசாயத்தை விவசாயமாக மட்டும் பார்க்காமல் ஒரு லாபகரமான தொழிலாக நாம் மாற்றும் பொழுது எல்லா விவசாயிகளுக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்.
1: நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் சொல்வது போல் உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் நம்ம உள்ளங்கையில் இருக்குது, அதை முறையாக பயன்படுத்தும் போது லாபகரமான வேளாண்மையை நம்ம மீட்டெடுக்க முடியும். ரொம்ப அருமையான விஷயங்களை பயனுள்ள தகவல நேயர்களுக்காக தந்தீங்க, எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
0: நன்றிங்க, நன்றி எல்லா நேயர்களுக்கும் நன்றி.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் குறித்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகள் இதுவரை நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் தந்தார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சி கற்பகம் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் அவர் வர்த்தக தலைவர்களுடன் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் வழிப்பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில்பாதை அமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் அருங்காட்சியகத்தில் முன்னாள் பிரதமர் HD தேவேகவுடாவின் 93வது பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனொரு பகுதியாக அவரது தனிப்பட்ட பொருட்கள், புகைப்படங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை காட்சிப்படுத்தும் சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாயாகவும் டீசல் 86 காசுகள் உயர்ந்து 96.11 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரிஃப் பருவத்திற்கு தேவையான யூரியா DAP உரங்கள் தடையின்றி கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகள் சாகுபடி செய்ய ஆர்வமுடன் இருப்பதையும், உர பற்றாக்குறை ஏற்பட்டால் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100வது நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறினார். சென்னையில்

ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளுடன் கூடிய மருந்தகங்கள் நாளை வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் கூறினார். தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்ய மாவட்ட வாரியாக இரண்டு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் பள்ளிகளை தரம் உயர்த்த நபார்டு வங்கி நிதியுதவி திட்டத்தின் கீழ் 85% நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதிய வகுப்பறைகள் கட்ட 73 கோடி 51 லட்சம் ரூபாயும், கழிவறைகள் கட்ட 6 கோடி 62 லட்சம் ரூபாயும், குடிநீர் வசதிக்காக 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 35 வீடுகளின் கட்டுமானப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு செய்தார். உதகை, வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தனியார் பள்ளி வாகனங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் உதவியாளர்களுக்கு தீ மற்றும் சாலை விபத்து உள்ளிட்ட நேரங்களில் எவ்வாறு துரிதமாக செயல்படுவது என்பது குறித்த விழிப்புணர்வு பயிற்சி மற்றும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன. மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பயன்பெறலாம். திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த ஒருநாள் பயிற்சி நாளை நடைபெறும். மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, ஊட்டச்சத்து மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பயிற்சிகள் அளிக்கப்படவுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. முதல் முறையாக 11 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. பெங்களூரில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் முகுந்த் சசிகுமார் முன்னேறினார். கோலாலம்பூர் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அம்சா கருணன் அர்ஜுன் இணை முன்னேறியது. ஜெய்ப்பூரில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சற்று முன் 7 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 88 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8 மணி 6 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது நேரலையில் இணைந்து மகிழும் இரவு இசை இனிமை. எங்கும் எதிலும் கிடைக்காத அமைதி, மாலை நேர தென்றலின் மென்மையிலும் ஒரு கோப்பை சூடான தேநீரிலும் மெல்லிசையோடு இணைந்த பயணத்திலும் கிடைக்கும் இரவின் தொடக்கத்தில் இதயம் நாடும் அமைதி இதோ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் வழியாக. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களின் பாடல்கள் உங்கள் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் பங்குபெற நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0431 240-104-101 புதிய அறிமுக நேயர்கள் வரலாம். 246-102-1 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம்.

0: நேரம் 8:12 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சி இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நேரலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். யார் சார் பேசுறீங்க?
1: திருச்சி காஜாபேட்டை ரஷீத் பேசுறேன் சார்.
0: ரஷீத் ஐயா?
1: ஆமா.
0: வேன் வச்சிருக்கீங்க அப்படித்தானே? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடம் இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடம். நாளைக்கு எந்த ஊருக்கு?
1: அதே ஊருக்கு தான் நடந்துட்டு
0: இருக்கேன்.
1: இருந்து கூட்டிட்டு வரணும். வேலை பார்த்து இருந்து கூட்டிட்டு வரணும். காலையில போனா நைட்டு தான் வருவேன்.
0: நைட்டு தான் வருவீங்க. சரி சரி. இன்னைக்கு என்ன பாடல் கேக்குறதுக்காக வந்திருக்கீங்க?
1: படம் வந்து குரு சார், ஜானியம்மா பாண பாட்டு. எந்த கண்ணில் இருளங்கள் வாராய் கண்ணாவா, அந்த படம் சார்
0: கேட்டுருவோமா?
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: பள்ளி
0: சார்.
1: பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இரவு வணக்கம் சார். நல்லா
0: வணக்கம்.
1: இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: இந்த பாடல்னா மூன்று முடிச்சு திரைப்படத்துல இருந்து, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீர் அலைகள் என்ற பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிங்க சார்.

0: இனிய பாடல்கள் நினைவுப்பாய் நாம் இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: முருகேசன் பேசுறேன் சார், பெரிய கடவுல இருந்து.
0: சரிங்க ஐயா, என்ன பண்றீங்க
1: சார்? நகவலை சார், ராசாரி.
0: சார், சொந்த கடையிலேருந்து எங்களுக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க.

0: ஆமாம் சார், நானும் உங்கள் நேயர் தான் சார்.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: சரிங்க சரிங்க ஐயா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: அதுதான் மணிவேல் படத்தில் அந்த பாட்டு கொடுங்க சார்.
1: நன்றி சார்,
0: ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.

0: செய்யணுமே. நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்திலிருந்து அழகன் ஆச்சியார் பேசுகிறேன் சார்.
0: அழகாகவே பேசுறீங்க.
1: நீல வானில் உலா வரும் நிலவை போல் என் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் திருச்சி பண்பலையே வணக்கம். தொகுப்பாளருக்கும் மறுபடியும் வணக்கம் சொல்றேங்க சார். நல்லா
0: நன்றி.
1: இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்களேன்.
1: மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு எனது கணவருக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்பணும்னு
0: நன்றிம்மா.
1: கேட்கிறேங்க
0: அவர்
1: சார்.
0: பேர் என்ன?
1: இளைய ராஜேந்திரன் சார்.
0: அழகு நாச்சியார் இளைய ராஜேந்திரன் சொல்றதுக்கு.
1: இளைய ராஜேந்திரன் சார்,
0: ராஜேந்திரன்.
1: எனக்கு
0: சரி
1: ஒரு
0: சரி.
1: மகள் இருக்காங்க, அவங்க பேர் இளைய ரோஜா சார்.
0: ஓஹோ, ரொம்ப ரசனையா பேர்லாம் வச்சிருக்கீங்க.
1: தமிழ் பெயருங்க சார்.
0: நன்றிங்கம்மா, நன்றி.
1: நீண்ட கால நேயர் சார் நான், நம்ம அன்பளைக்கும் நம்ம அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும்.
0: ஓகேம்மா, நன்றிங்கம்மா, நன்றி,
1: நன்றிங்க சார்.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனிய பாடல்களோடு. நேர்களே, உங்களை நினைவிற்கு. நாம் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதா, இல்லை மற்றவங்க பாராட்டணும் அப்படிங்கிற

ங்கிறதுக்காக நம்மளுடைய ஆசாபாசங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்றதா, இப்படி ஒரு தலைப்பு இருக்கு. நாளைக்கு காலையில் வசந்த அழைப்பில் அதுவா இதுவா நிகழ்ச்சியில் எது மகிழ்ச்சி, பிறர் பாராட்டும்படி வாழ்வதா இல்லை நமக்கு பிடித்தபடி வாழ்வதா அப்படிங்கிற தலைப்பில் அதுவா இதுவா இருக்கு. தயாராக இருந்துக்கங்க விவாதத்தில் கலந்துக்கிறதுக்கு. இரவு இசை நிமையில் நாம் ஒரு இனிய பாடலை கேட்போம்.

0: இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: இனி இரவு உங்களுடன் மனபாய் கா சந்திரசேகர்.
0: மனபாய், எந்த ஊருங்க ஐயா? அது எந்த

0: மணப்பாறைங்க,
1: மணப்பாறை மணவைன்னு சொல்றதுங்க, நான் திருப்பூர்ல இருக்கிறேங்க.
0: சரி சரி
1: இப்ப
0: சரி.
1: திருவா
0: ஓ,
1: கண்டத்துல
0: மணப்பாறை
1: இருக்கிறோம்.
0: அப்போ மணவை கோவிங்களா?
1: ஆமாங்க, மணவை ஆமாங்க.
0: மன்னார்குடிய மண்ணைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி. ம்,
1: புதுக்கோட்டை புதுவை சொல்ற மாதிரி மணவை கா சந்திரசேகர்.
0: சரிங்க ஐயா, சரிங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்ல திறந்த கதை வந்துங்க, தேடும் கண் பார்வை.
0: ம், சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க, வாய்ப்பு.
0: நன்றிங்க சார்.

0: நேரம் 8:42. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேரலை நிகழ்ச்சியில் இப்பொழுது பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: சார். கரூர் மாவட்டம் குளத்தல வட்டம் பொருந்தூர் கிராமம் தெலுங்குபட்டிலிருந்து கோவிந்தராஜன் பேசுறேன் சார்.
0: என்ன என்ன என்ன பட்டி சொன்னீங்க?
1: தெலுங்குபட்டி.
0: செலுங்கப்பட்டி. கோவிந்தராஜன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: வணக்கம்.
1: நன்றி சார்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கேயாவது பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் கோண்டகுஜி சந்தனராஜ்.
0: சந்தனராஜ் ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: எந்த கல்யாணம் நல்ல பாட்டம் வணக்கம் சார்.
0: நன்றிங்க சார்.

0: நேரம் 8:54, 17 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது நிறைவாக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நம் அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருச்சி போதாவூர் சிவந்தநகர்லேருந்து கீர்த்தனா பேசுகிறேன்.
0: கீர்த்தனா பேசுகிறீங்க? போதாவூர்.
1: ஆ,
0: போதாவூர் தான் உங்கள் ஊரா?
1: ஆ, போதாவூர்.
0: போதாவூர் என்ன செய்றீங்க கீர்த்தனா?
1: 10th result.
0: எதுக்காக பயோமேக்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசையோட இருக்கீங்க?
1: எம்பிபிஎஸ்.
0: டாக்டர் ஆகணுமா நீங்க?
1: ஆமா.
0: பயோமேக்ஸ் படிச்சா அதுல சயின்ஸ் எல்லாம் வருமா?
1: வரும்.
0: அது முதல் ஃபர்ஸ்ட் குரூப் அது, செகண்ட் குரூப் அது?
1: செகண்ட் குரூப்.
0: சரிங்க. நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக கீர்த்தனா வர்றதுக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெரி குட். நீங்கள் கேட்ட பாடலும் இப்போ வருது. நாளைக்கு நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கே நாங்கள் பரிசு கொடுக்குறோம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம்.

இணைந்திருக்கின்றோம். திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களை இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் இடம்பாவனம் பி பாலசுந்தரம் அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகசுபர இசை. நிலவில் கசியும் மெல்லிய இழையின் ஒளியாக இது இனிய ராகம்.

0: இனிய அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. இப்பொழுது அரங்கிசை. இன்று இதில் இடம்பாவனம் பி பாலசுந்தரம் அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகஸ்வர இசை. அரங்கிசையின் தொடக்கமாக சதானந்த தாண்டம் என தொடங்கும் அச்சுதாசர் பாடல், பகுதாரி ராகம், ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று இதில் இடும்பாவனம் பி பாலசுந்தரம் அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகஸ்வர இசை. அரங்கிசையில் தொடர்வது பரந்தாமவதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை தர்மவதி ராகம் ரூபக

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.